ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 7 ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 14 2026 ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒடிஎஃப்எம் 101.8. குரல் அமுதம் அதிகாரம் 108. கயமை குரல் எண் 5. குரல் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. பொருள் கீழ்மக்கள் தண்டனைக்கு பயந்துதான் சற்றே ஒழுக்கத்தை கடைபிடிப்பர். அதுவும் விடும்பியது கிடைத்தால் அவ்வொழுக்கம் மேலும் சிறிது கூடும். குரலும் பொருளும் மீண்டும். குரல் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. பொருள் கீழ்மக்கள் தண்டனைக்கு பயந்துதான் சற்றே ஒழுக்கத்தை கடைபிடிப்பர். அதுவும் விடும்பியது கிடைத்தால் அவ்வொழுக்கம் மேலும் சிறிது கூடும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இன்றும் நாளையும் எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனிதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதய் மு வீரையன் அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்பாடுகள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் கே த்ரிஷா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ HIV சோதனை முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகானம் நிறைவாக சட்டம் அறிவும் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் ட்ரெண்டிங் இட்ஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். அதைத் தொடர்ந்து ஆங்கிலம் ஆன் ஏர், தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு மதுரை வானொலி நிலையம், யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி அவர்கள். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் மற்றும் அதைத் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்கலாம். 10:30 பூங்காவனம் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 10:55 மன் கி பாத்.

0: நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறும். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகதான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வனப்புகள் நிகழ்ச்சியில் பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்கானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை வாழ்வியல். மேட்னி நேரம் ஒரு பட பாடல்கள். 2:55 மேட்னி நேரம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல் நேய நெஞ்சங்களின் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 4 மணிக்கு நாடகம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். இதுவரை எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக இருந்த நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will hold talks with President of Seychelles, Patrick Hermini, today. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. We have a report.
2: Today, Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of Indian diaspora. Later, Prime Minister Modi will participate in the National Day celebration at Roche Kemen. The ministry said that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will also take part in the celebrations. Prime Minister Narendra Modi is on a 3-day visit to Seychelles to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honor. This visit reaffirms the strong and enduring friendship between India and Seychelles and strengthens the shared commitment of both nations to enhance bilateral ties across all sectors. Akshit Vaidyana, Akashwani News, Delhi.
1: Prime Minister Modi reached Victoria yesterday on a 3-day visit to Seychelles. He was received by President of Seychelles, Dr. Patrick Hermini, at the airport. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. today. It will be the 135th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The Ministry of External Affairs has issued an advisory to Indian citizens undertaking the Kailash Mansarovar Yatra through tours organized by private tour operators. In a statement, the ministry said it is in receipt of several requests for help and assistance from Indian citizens stuck in Nepal while undertaking Kailash Mansarovar Yatra without the required entry permit and visas for China. It said citizens are advised not to commence their journey from India until all required travel documents have been obtained for undertaking the complete journey. Union Ministers of State for Health and Family Welfare Anupriya Patel has said that India had made significant progress in healthcare over the past 12 years and is working toward the broader goal of universal health coverage, ensuring accessible, affordable and quality healthcare for every citizen. Speaking at the 9th edition of the Doctors' Day Conclave of a private media channel program, Ms. Patel highlighted Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana as one of the world's largest health assurance programs covering around 62 crore people and said it is helping families access treatment with financial protection. Delhi Chief Minister Rekha Gupta warned that coaching centres which fail to comply with mandatory safety norms will no longer be permitted to operate in Delhi. In a video message, Gupta said the Delhi government will soon introduce a robust regulatory law to ensure stricter oversight, greater accountability and enhance student safety. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has ordered the formation of a special investigation team to be headed by Thane Joint Commissioner of Police Punjab Rao Ugle to investigate the Maharashtra Teacher Eligibility Test or TET paper leak case. The move comes after Bhiwandi Police foiled a major paper leak a day before the scheduled TET examination by arresting three alleged members of the racket. Following the incident, the Maharashtra State Council of Examination postponed today's TET examination. A revised date for the test will be announced later. The death toll in Venezuela's earthquakes has risen to 1,430. The latest figures were released as rescuers continued the search for survivors of the 1-2 punch of 7.2 and 7.5 magnitude earthquakes that devastated the South American nation on Wednesday. Families have reported at least 68,900 people missing. Goa's 14-year-old international master, Ethan Waz, has become India's 96th chess grandmaster after securing his third and final grandmaster nom at the Sarajevo GM mixed tournament in Bosnia and Herzegovina. In the FIFA World Cup, England defeated Panama 2-0 in their Group L match at New Jersey Stadium in the United States this morning. Jude Bellingham and Harry Kane scored a goal each as England secured the top spot of Group L. And that is the end of this news bulletin.

மனிதனாக மாற்றுவது எது? மனிதனை மற்ற விலங்குகளிலிருந்து பிரிப்பது எது? மனிதனுக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவுடைமையையும் அளிப்பது எது? இந்த உலகில் அழியாத செல்வம் எது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே விடை கல்வி செல்வம் என்பதுதான். அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று நீதிநூல் நருந்தொகை கூறுகிறது. கல்வி கற்பதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாலடியார் விளக்கம் தருகிறது. இந்த உலகத்து இன்பம் தருகிறது, பிறருக்கு தருவதால் குறையாதது. கற்பதால் தாங்கள் அறிவால் விளக்கம் பெறுகிறார்கள். தாம் இருக்கும் வரை கற்ற கல்வி அழியாதது. அதனால் எந்த உலகமாக இருந்தாலும் கல்வியைப் போல அறியாமையை போக்கும் மருந்து வேறு கிடையாது. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து என்று நாலடியார் பாடுகிறது. எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்க குறையும் தன்மையுடையது, ஆனால் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரும் தன்மையுடையது என்று கூறுகிறார்கள். இது வியப்பாக இல்லையா? ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்றார் புத்தர். அறியாமையே துன்பத்தின் ஆணிவேர் என்றார் அறிஞர் பிளேட்டோ. அறியாமையை அறிவதே அறிவின் ஆரம்பம். அந்த அறிவுக்கு அடிப்படையே கல்வியாகும். அதனால்தான் பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என்று பாடினார்.

0: ஒரு காலத்தில் உலக நாகரிகத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தது கிரேக்க நாடு. முதலில் அறிவொளியை பாய்ச்சிய சாக்ரடீஸ், அடுத்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவ மேதைகளை கொண்ட நாடு அது. அவர்களுக்கு பிறகு கிரேக்க நாடு பின்தங்கி போனது. வாழ்வும் தாழ்வும் மனிதர்களுக்கு மட்டும்தானா, நாடுகளுக்கும் உண்டல்லவா? கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸ். அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கது. பட்ட பகலில் கையில் விளக்கு ஏந்தி தேடிக்கொண்டிருந்தார் ஓர் அறிஞர். அவர்தான் டயோடனீஸ். அதனை கவனித்த மக்கள் ஆர்வத்தோடு கேட்டனர், ஐயா என்ன தேடுகிறீர்கள்? அவர் அமைதியாக கூறினார், நான் மனிதனை தேடுகிறேன். பதிலை கேட்டு மக்கள் திகைத்தனர். அப்படியானால் நாம் மனிதர்கள் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களையே கேட்டுக்கொண்டனர். ஆம், உறுப்புகளால் மட்டும் ஒருவர் மனிதர் ஆவதில்லை. நாகரிகமும் பண்பாடும் நலிந்து மக்கள் விலங்குகளான போது அந்த கிரேக்க நாட்டு மக்கள் சிந்தித்து திருந்துவதற்கும் வருந்துவதற்கும் அந்த அறிஞர் அன்று அவ்வாறு கூறினார். கற்றவர்கள் முழு மனிதர்களாகவும் கல்லாதவர்கள் விலங்குகளாகவும் நீதி நூல்கள் கூறுகின்றன. விலங்கொடு மக்கள் அணையர், இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. கல்வி பெறுவதில் ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு கிடையாது. சங்க காலத்தில் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக பெண்களும் புலமை பெற்றிருந்தனர். ஔவையார் என்னும் பெண்பார் புலவர் அரசவையில் மன்னர்களுக்கே அறிவுரை கூறினார் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கு. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் அவசியத்தை விளக்குகிறார். இதைவிட கல்வியின் அவசியத்தை வேறு யாரால் விளக்க முடியும்?
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. இனி நிகழ்ச்சியில் கேட்பலாம் அருளிசை பக்தி பாடல்கள். கேட்பதற்கு முன்னதாக
1: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசிப் 2 கிராமுக்கு 1 லிட்டர் அல்லது குளோரோதனில் 2 கிராமுக்கு 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோ சிலியம் லிலாசினம் 5 கிலோவுக்கு 1 ஹெக்டர் என்ற அளவில் இட வேண்டும்.

விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா ஹஸ்பரல்லம் 4 கிராமுக்கு 1 கிலோ அல்லது பேசிலஸ் செப்டிலஸ் 10 கிராமுக்கு 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரங்கம்புகளை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல்.

கொப்புள கருகல் நோயை மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். எக்ஸகோனசோல் 200 கிராம் மில்லி மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைட் 210 கிராமுக்கு எக்டர 5 நாட்கள் இடைவெளியில்

அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் மற்றும் புரோபிகோனசல் 200 மில்லி லிட்டர் ஹெக்டருக்கு 10 நாட்கள் இடைவெளியில், குறிப்பாக ஜூன், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்கவும். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிடவும் மத்திய பூச்சிக்கொல்லி வாரிய பரிந்துரைகள். பின்வரும் பரிந்துரைகளில் ஏதேனும் ஒன்றை தெளிக்கவும். எக்ஸகோனசோல் 5% இசி 200 ml அல்லது புரோபிகோனசல் 25% இசி 125-250 மில்லி அல்லது கார்பன்டிசம் 15% மற்றும் மான்கோசெப் 63% WP அல்லது 1250 கிராம் எக்ஸகோனசோல் 4% ஜீனோப் 68% ஆகியவற்றை பயன்படுத்தலாம்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: மண்ணில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வேர்கள் எல்லாத்தையுமே அது வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நாளில் நம்மளுக்கு வந்து அது வேலையை முடிச்சு கொடுத்துரும். அது வந்து 1 ஹவருக்கு வந்து 800 ரூபாய் வாடகை அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன வண்டியாக இருந்தால் 800 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. இதே நம்ம பெரிய வண்டியாக எடுத்து வேலை செய்கிறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு 1000 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி வண்டி இங்கே அந்த மிஷின்களை வச்சு நம்ம செய்யும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிருது. ஒரு வாரம் இருக்கிறது ஒரு 2 நாள்லேயே வந்து வேலை முடிச்சு கொடுத்துருவோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. நம்மளுக்கு
2: பயிர் சாகுபடியில் என்னென்ன விவசாய பணிகள் உள்ளன என்பதை குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி சுகந்தியா அவர்கள். இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது

0: குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன்ட் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனிமாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர், 3 காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகள் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமை

தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள்ஸ் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55. இனி கேட்கலாம் இயற்கையின் மொழி. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்க அஜய் ஸ்பிரீதி. ஸ்டேடியம் ஸ்டேடியோனுடைய எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் எண்டமிக்கான பேர்ட்ஸ் பத்தி. இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம்
3: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம் சாம்பல் தலை புல்புல் அல்லது கிரே ஹெட் புல்புல். இந்த புல்புல் பார்த்தீங்கன்னா நம்ம உலகிலேயே மிக முக்கியமான பல்லுயிர் வள மையங்களில் ஒன்றான நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அரிய வகை பறவையாகும். இது நம்ம இந்தியாவுக்கு வெளியே எங்குமே பார்க்க முடியாது. நம்மள நிறைய பேர் இந்த காக்கா, குருவி, மைனா, கிளி இது போன்ற நிறைய பறவைகளை பார்த்திருக்கோம். ஆனா நம்ம அடர்ந்த காடுகள்ல வாழும் நிறைய பறவையை நம்மளால ஈஸியா பார்க்க முடியாது. அதில் இந்த சாம்பல் தலை புல்புலும் ஒன்றுதான். இந்த பெயர் கேட்டாலே நமக்கு தெரியுது அதோட தோற்றம் எப்படி இருக்கும்னு. இதோட தலை பார்த்தீங்கன்னா முழுவதும் சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். உடல் வந்து பச்சையும் மற்றும் மஞ்சளும் கலந்த நிறத்துல இருக்கும். இயற்கையா இதற்கு இந்த கிடைத்த இந்த நிறம் அமைப்பு கொண்டு இது வந்து மறைந்து மறைந்து வாழும் ஒரு சுபாவம் உண்ட ஒரு பறவை. இதனால வேட்டையாடும் விலகுகளிடமிருந்து இதை ஈஸியா தப்பிக்க முடியும். இந்த பறவை பார்த்தீங்கன்னா சுமார் 18 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இதோட எடை வந்து சுமார் 35 முதல் 45 கிராம் வரை இருக்கும். ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே ஒரே மாதிரி தோற்றம் தான் கொண்டு இருக்கும். அதனால இந்த பறவைகளை வெளிப்புறம் தோற்றத்தை கொண்டு நம்மளால வேறுபடுத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இந்தியாவில மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டுமே காணப்படும் இந்த சாம்பல் தலை புல்புல் நம்ம தமிழ்நாட்டுல நீலகிரி, முதுமலை, ஆனைமலை, மேகமலை, களக்காடு முண்டந்தறி புலிகள் காப்பகம் போன்ற பகுதிகளில் பார்க்கலாம். கேரளா மற்றும் கர்நாடகாவில் சில மலைக்காடுகளில் இது வாழ்கிறது. இந்த பறவை பார்த்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஈரப்பதம் நிறைந்த எவர்கிரீன் ஃபாரஸ்டில் தான் வாழும். குறிப்பாக நம்ம பழமையான காடுகள், பெரிய மரங்கள் நிறைந்த பகுதி மற்றும் இந்த ஆற்றங்கரையில் இருக்கிற காடுகளில் தான் இதுக்கு வந்து ஏற்ற சூழ்நிலை இருக்கிறது. சாம்பல் தலை புல்புலோட உணவு பழக்கத்தை இப்போ பார்க்கலாம். இது பெரும்பாலும் பழங்களை மட்டுமே உண்ணும் ஒரு பறவையாகும். இதுக்கு முக்கியமா அத்தி மரத்தின் பழங்கள்னு ரொம்ப இஷ்டம். அதோட இந்த காட்டு பேரிக்காய் மற்றும் சிறிய காட்டு கனிகள் பல்வேறு தாவரங்களின் பழங்களையும் இது உண்ணும். சில சமயத்துல சிறிய பூச்சிகள், வண்டுகள், புழுக்களையும் இது உணவாக உட்கொள்ளும்.

0: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திர்ஷியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியா 7 மணி ஆயிட்டு நேர்களே, கேட்க போகும் நிகழ்ச்சி காலை கதை நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ. கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: எச்ஐவி சோதனை முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: இப்ப நான் வந்து டெஸ்டிங் பத்தி பேசலாம். என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு பாக்கணும். இப்போ வந்து பழைய டைம் மாதிரி இல்ல, இப்போ வந்து என்னன்னா ஃபுல் ரேபிட் டெஸ்ட் தான் எல்லாமே. உங்களுக்கு வந்து என்னென்ன டெஸ்ட் கொடுத்துட்டு வந்து என்னன்னா ஒரு 1-2 weeks அப்படிங்கிற டைம் டிலே எல்லாம் எதுவும் கிடையாது. ரேபிட் டெஸ்ட் இப்போ எவ்வளோ வந்துருச்சு, ரேபிட் இம்யூனோசார்பன்டாசை டெஸ்ட், எலிசா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்டாசை, எலிசா தான் வந்து என்னென்னா காமனாக வந்து என்னென்னா யூஸ் பண்ணுற டெஸ்ட் ஃபார் த ஹெச்ஐவி. இட்ஸ் அ 4th generation டெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிளட் சாம்பிள் நீங்கள் கொடுத்துருவீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்ததுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னென்னா ஃபர்தராக ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஒரு பிளட் சாம்பிள் இருக்கு, ரெண்டு பிளட் சாம்பிளாக பிரிச்சுப்பாங்க. அதை நீங்கள் கொடுக்குற பிளட் சாம்பிளை பிளட் சாம்பிளை பிரிச்சுட்டு ஒன்று தனித்தனியாக ஸ்க்ரீனிங் பண்ணும். இப்போ ஒரு இதில் பண்ணிட்டு அதில் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா அடுத்த சாம்பிளையும் அவங்க கோத்ரூ பண்ணிட்டு அதுலேயும் நெகட்டிவ் காட்டணும். இப்போ ஒன்றில் பாசிட்டிவ் காமிச்சு இன்னொன்றில் நெகட்டிவ் காமிச்சதுனாலும் யூ ஆர் சஸ்பெக்டபிள் ஃபார் ஹெச்ஐவி. ஸோ தட் அந்த பாசிட்டிவ் காமிச்ச சாம்பிளை வந்து என்னென்னா ஃபர்தர் வைராலஜி ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் வந்து என்னென்னா சென்ட் பண்ணிடுவோம். அதில் வந்து அவங்க ஹெச்ஐவி இருக்கிற மாதிரி வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யூ ஆர் சஸ்பெக்டபிள் ஃபார் த ஹெச்ஐவி அண்ட் யூ மஸ்ட் வாண்ட் டு அண்டர்கோ ஃபார் த ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் இது டியூபர்க்ளோசிஸ். டியூபர்க்ளோசிஸ் எனக்கு வந்திருக்கு. டியூபர்க்ளோசிஸ்னால நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் என்னென்னா எனக்கு ஹெச்ஐவி டெஸ்ட்டும் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல் த இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பர்சன்ஸ் எல்லாருமே ஹெச்ஐவினா ஒன்றும் இல்லை, இம்யூனோ டிஃபிஷியன்சி, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஹெச்ஐவிங்கிறது தனியாக வந்து ஒரு மனுஷனை வந்து கொள்ளவே கொள்ளாது. ஹெச்ஐவினால உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும். அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையும். நம்மளால வந்து ஒரு நோயை எதிர்த்து ஆப்போசிட் பண்ணுற மாதிரி நம்ம உடம்புக்கு பலம் இருக்காது. அதனால நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி மற்ற இன்ஃபெக்ஷன் எல்லாம் நான் அப்போ சொன்ன மாதிரி மற்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஒரு கேண்டிடியாசிஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு டியூபர்க்ளோசிஸாக இருக்கட்டும் அசோசியேட்டடாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் எனக்கு வந்து என்னென்னா ஹெச்ஐவி ட்ரீ டெஸ்ட் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற எந்த லேபில் வேணாலும் இப்போ வந்து ஹெலிசாங்கிற டெஸ்ட் வந்து எல்லா லேப்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. எல்லா லோக்கல் லேபில் கூட வந்துருச்சு. ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எப்பயுமே தயக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து என்னென்னா தப்பு பண்ணதுனால வந்து ஹெச்ஐவி வருதோ இல்லையோ, பிளட் அண்ட் பிளட் கண்டாமினேட்டட் ப்ராடக்ட்ஸ்னாலுன்னு ஏதாவது வந்திருக்கலாம். இப்போ ஏதாவது நீடில் இன்ஜுரி ஆயிருக்கலாம். இப்போ ஏதாவது வந்து ஏதாவது நீங்கள் யாராவது ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்கள் போயிட்டு தூக்கி ஹெல்ப் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணும்போது அவங்க பிளட் வந்து என்னென்னா உங்கள் கையில் நல்லா பட்டுருச்சு, அந்த கையில் ஏதாவது நெகத்தில் ஏதாவது வந்து பட்டிருக்கலாம், சரிங்களா? ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்குள்ளே போகணும். நம்ம வந்து என்னென்னா ஓகே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் ரிலீஃபோ தாட்டோட இருக்கக்கூடாது. ஹெச்ஐவியை எப்பயுமே வந்து ஒரு கம்யூனிட்டி டிசீஸாக பார்க்காம அது ஒரு பர்சனோட ரொம்ப ரொம்ப வந்து என்னென்னா க்ளோஸாக வந்து என்னென்னா இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் அது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹெச்ஐவிங்கிறது வந்து என்னென்னா ஒரு நோய் கிடையாது, அது ஒரு கண்டிஷன். ஏதோ ஒரு வைரஸ்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன்னால உடம்புல பல நோய்கள் வரும். அந்த நோயை வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். எல்லை என்றைக்குமே சொல்கிறது தான், ஏர்லி டெஸ்டிங் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஏர்லி டயக்னோசிஸ் கேன் சேவ் த பேஷண்ட்.
3: எச்ஐவி சோதனை முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
5: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
6: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
5: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

வீரபாடலுடன் நல்ல மனன் வாழ நிகழ்ச்சி நிறைவுபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 91.8 பீமா திரைப்படத்திற்காக.

0: ஸ்டுடியோ டைம் சரியா 7:09 ஆயிடுச்சு. நேர்களை, கேட்ட பாடல் பீமா திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல ரொம்பவே அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். இதைத் தொடர்ந்து நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 சட்டமறிவோம் நிகழ்ச்சி.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டமறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வான உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.
3: மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏற்படுத்துகிற புதிய சட்டத்திருத்தத்தின் வழியாக மாற்றிக்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஆக குறைந்தபட்ச அபராதம் 10,000 இருந்து அதிகபட்சம் 25,000 இருந்த இந்த அபராத தொகையை மாற்றி அமைத்து குறைந்தபட்சம் 25,000, அதிகபட்சம் 1,00,000 என்பதையும் அதற்கு மேலும் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக தந்திருக்கிறார்கள். எனவே நீதிமன்றங்கள் இதுபோன்ற குற்றங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு தக்க தண்டனையும் மற்றும் அபராதத்தையும் விதிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று ஆக்கிரமிப்பு, அந்நிய உயிரினங்கள் கட்டுப்பாடு போன்றவைகளையும் இதனை கண்காணிக்க வேண்டியுள்ளது. இந்தியாவின் உள்ளூர் வனச்சூழலுக்கும் விலங்குகளுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு உயிரினங்கள், எடுத்துக்காட்டாக சில வெளிநாட்டு தாவரங்கள், விலங்குகள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதையும் வளர்ப்பதையும் கட்டுப்படுத்த அல்லது தடை செய்ய மத்திய அரசாங்கத்திற்கு நேரடி அதிகாரம் உள்ளது. இந்த சட்டத்திருத்தத்தின்படியாக அந்த அதிகாரம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடி பதிவு கட்டாயம், அதாவது பர்வேஷ் 2.0 என்கின்ற ஒரு வலைத்தளத்தின் மூலமாக அரிய வகை வனவிலங்குகளை, வெளிநாட்டு பறவைகள், ஊர்வன வளர்ப்பவர்கள், அதன் பிறப்பு, இறப்பு மற்றும் கைமாற்றங்களை மத்திய அரசின் பரிவேஷ் 2.0 என்கின்ற இணையதளம் மூலமாக மாநில தலைமை வனவிலங்கு காப்பாளரிடம் முறைப்படி பதிவு செய்வது கட்டாயமாகப்பட்டுள்ளது. இந்த வன பாதுகாப்பு சட்டத்தினுடைய 2022 ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மாற்றப்பட்ட சட்டத்தின் மூலமாக ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல்ஸ் என்பது இந்த சட்டத்தினோடு தொடர்புடைய வன பாதுகாப்பு விதிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. காடுகளை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது ஆரம்ப கட்ட ஒப்புதலுக்கு பிறகு பழங்குடியின மக்களின் உரிமைகள் மற்றும் கிராம சபைகளின் ஆலோசனைகளை மாநில அரசுகள் இறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதுபோன்று நடைமுறையில் இருக்கின்ற மாநில அரசாங்கத்திற்கு தகவல் தெரிவித்து அந்தந்த வனத்தை ஒட்டி உள்ள கிராமங்களிலே இருக்கின்ற ஆரம்ப மற்றும் பழங்குடியினர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கின்ற வகையிலே ஏற்படுத்துகிற கட்டமைப்புகள்

0: மிகவும் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு சூழலிலே அந்த ஆதிவாசி என்று சொல்லப்படுகின்ற பழங்குடியினர்களுடைய பெருக்கத்தை வேறு இடங்களுக்கு மாற்றி அமைப்பதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பல விதங்களிலே அவர்களுக்கு மாற்றி அமைத்தும் அவர்களுக்கு மாற்றிடத்தை ஏற்படுத்தி தந்து வனத்தை அதனுடைய எல்லைகளை பெருக்குவதற்குமாக பல்வேறு வழிமுறைகளை இந்த சட்டங்கள் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். ஆக வனத்துறை அமைச்சகத்தின் ஓசிஷிஸ் பிரஸ் ரிலீஸ் என்று சொல்லப்படுகிற பிஐபி என்கின்ற ஒரு வலைத்தளத்தின் மூலமாகவும் மற்றும் தமிழ்நாடு வனத்துறையினுடைய வலைதளங்களிலும் மிக தெளிவாக மிக விரிவான வகையிலே இது குறித்து இந்த சட்டங்கள் எவ்வாறெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த சட்டங்களின் மூலமாக வன உயிரினங்கள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அந்த வன விலங்குகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற சூழலிலும் அது கடத்துவது என்கின்ற அல்லது வேட்டையாடுவது என்கின்ற பல்வேறு நிலைகளிலையும் இவற்றை தடுப்பதற்காக இந்த சட்டங்கள் வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. ஆக வன உயிரினங்கள் என்கின்ற இந்த உயிரினங்களை பாதுகாப்பது என்பது அனைவருடைய கடமையாகும். இது குறித்து மிக தெளிவாக மிக விரிவாக பல்வேறு வலைத்தளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இருப்பினும் பொதுவாக நாம் அனைவரும் வனவிலங்குகளை எந்த காரணத்தை கொண்டும் அதனை வளர்ப்பதோ அல்லது துன்புறுத்துவதோ அல்லது வனங்களிலே சென்று அந்த வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோ கூடாது என்று
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை வன உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள்.

0: இத்துடன் காலைக்கதன் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பேனும் சில நொடிகளில் தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சித் திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கேமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் 2 இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000 அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்தி நகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 காலத்திற்குள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகாரளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்யார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் முடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25 ஆயிட்டு நிகழ இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க கூட இணைஞ்சிருக்க அஜய் எஸ் பிரீதி. ஸ்டேடியனுடைய எஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமையிட்டு குட் மார்னிங் நீலகிரிஸ்ல பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதோ இன்னைக்கான ஒரு கோட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்த நில், நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில், நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு, நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு, உலகம் உன் வசம்படும். சூப்பரான ஒரு குவச்சோட இன்னியோட குட் மார்னிங் நெலகிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஐலாண்ட் திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடிஎஃப்எம் 101.8 இங்க எல்லாமே சமையிட்டு

ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். ஐலான் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்ல இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக.

0: சந்தோஷ் நாராயணன் குழுவினரின் இந்த பாடிய பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக நம்மளோட ஓடிஎஃப்எம் 91.8 கேட்டு என்ஜாய் பண்ணோம். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீலகிரிஸ் பிரேக் ஃபுட் ஷோல ட்ரெண்டிங் ஆன சாங்ஸ் தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டுடியோல டைம் சரியா 7:35 ஆச்சுக்க நேரத்தில் கேட்கக்கூடிய பாடல் ஒரு சூப்பரான பாடல் சூரரை போற்று திரைப்படத்திற்காக வந்துட்டே இருக்கு.
1: சிவாரதோ ரச்சிட்ட

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். ஆங்கிலம் ஆன் ஏர். நேயர்களே, கடந்த வாரம் நம்மளோட நிகழ்ச்சியில கேன் கேன் நாட், அதாவது என்னால் என்ன முடியும் என்ன முடியாது, நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு என்னால் இது முடியும் இது முடியாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை யாராவது ஒருத்தங்க நமக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு தேவைகள் ஆசைகள் இதை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்க. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம், இங்கிலீஷ் நம்ம ஈஸியாக பேசிடலாம். ஆசைகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? முக்கியமாக இப்போ நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசை, சில நேரங்களில் அது தேவையும் கூட. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நான் படிக்கணும் அப்படின்றது அவசியமான ஒரு விஷயம், அது அடிப்படை தேவை. அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ நீட் டு ஸ்டடி. நீட், NEED, நீட் அப்படின்னா தேவை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீட் அப்படின்னா தேவை. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்றப்போ நீங்கள் அதை ஐ நீட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். உதாரணத்துக்கு, ஐ நீட் டு ஸ்டடி, ஐ நீட் டு ஒர்க், ஐ நீட் டு ரெஸ்ட். இப்போ ஐ நீட் டு ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்யணும் அப்படின்னு அர்த்தம், ஐ நீட் டு ரெஸ்ட் அப்படின்னா நான் ஓய்வு எடுக்கணும். இப்போது உங்களோட தேவைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 உதாரணம் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ நீட் டு ட்ரிங்க் வாட்டர். ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது, வாட்டர் தண்ணி. ஐ நீட் டு ட்ரிங்க் வாட்டர்.

எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ நீட் டு ட்ரிங்க் வாட்டர். இப்போ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். சாப்பிடணுன்றது தேவையா இல்லை ஆசையா? சாப்பிடணுன்றது கண்டிப்பாக தேவை. என்ன சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுறது ஆசையில் வரும், அதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போது ஐ நீட் டு ஈட், ஈட் அப்படின்றது தான் சாப்பிட்றது. ஐ நீட் டு ஈட். அடுத்தது ஐ நீட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ நீட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, நீட் அப்படின்றது தேவை, வாண்ட் அப்படிங்கிறது ஆசை. இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீட் அப்படின்றது தேவை, வாண்ட் அப்படின்றது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். இது ரெண்டுக்கும் இருக்கிற சின்ன வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பேச்சு இன்னும் தெளிவாகும். இப்போ வாண்ட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து இப்போ கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சாப்பிடணும் அப்படின்றது தேவை, ஆனால் கேக் சாப்பிடணும் அப்படின்றது ஆசை. அப்போது ஐ நீட் டு ஈட், நான் சாப்பிடணும், தேவை. ஐ வாண்ட் டு ஈட் அ கேக் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ எனக்கு ஒரு கேக் சாப்பிடணும் போல் இருக்குது. அ கேக் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அ கேக் அப்படின்னா ஒரு கேக். இப்போது ஐ வாண்ட் டு ஈட் அ கேக் அப்படின்னா உங்களுடைய ஆசை. இப்போ நம்மளோட ஆசைகளை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன், கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். ஐ வாண்ட் டு ட்ராவல், ஐ வாண்ட் டு ட்ராவல் அப்படின்னா நான் பயணம் செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு அர்த்தம். எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஐ வாண்ட் டு ட்ராவல். அடுத்தது ஐ வாண்ட் டு லேர்ன், லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது. ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னா நான் கற்றுக்க ஆசைப்பட்றேன். சில நேரத்தில் நான் கற்றுக்கணும் அப்படின்ற தேவைகள் இருக்கும் இல்லைங்களா, அப்போ நீங்கள் ஐ நீட் டு லேர்ன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஐ வாண்ட் டு வாட்ச் அ மூவி, வாட்ச் அப்படின்றத பார்க்கறது. நம்ம கையில் இருக்கிற வாட்ச் வேறு, இந்த வாட்ச் வேறேங்க. ஐ வாண்ட் டு வாட்ச் அ மூவி, மூவி அப்படின்றது படம். எனக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா ஐ வாண்ட் டு ஈட் அ பிரியாணி, ஐ வாண்ட் டு ஈட் அ பிரியாணி. இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது, ஐ வாண்ட் டு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது நம்ம ஒரு செயலை செய்கிறப்ப தான் சொல்லணும். இதே எனக்கு ஒரு கேக் வேணும், நான் கேக் சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லாமல் எனக்கு ஒரு கேக் வேணும் அப்படின்னு நான் கேட்கணும்னா நீங்கள் ஐ வாண்ட் டு ஈட் அ கேக் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக ஐ வாண்ட் அ கேக்குன்னு சொன்னால் போதும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். எனக்கு ஒரு கேக் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அ கேக். எனக்கு ஒரு கேக் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஈட் அ கேக். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வெறும் கேக் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ நான் டூ யூஸ் பண்ணலை, டிஓ டூ யூஸ் பண்ணலை. அதே கேக் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னப்போ நான் டூ யூஸ் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருந்ததில் எந்த ஒரு செயலும் கிடையாது, எனக்கு கேக் வேணும் அவ்வளோதான். ஆனால் செகண்டாக சொன்னதில் சாப்பிட்ற ஒரு செயல் இருக்குது. இதை இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஐ வாண்ட் அ பென் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா எனக்கு ஒரு பேனா வேணும் அவ்வளோதான், ஐ வாண்ட் அ பென். இதே ஐ வாண்ட் டு ரைட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம், நான் எழுதணும், நான் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஐ வாண்ட் டு ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுறது அப்படின்ற ஒரு செயல் இருக்குது, அதனால தான் நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். இன்னொரு வாக்கியம் கூட சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் வாட்டர், ஐ வாண்ட் வாட்டர். ஐ வாண்ட் டு ட்ரிங்க், ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும். இந்த இடத்துல செயல் எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு தண்ணி குடிக்கணும். இல்லை நீங்கள் வந்து தண்ணி குடிக்கணுன்ற தேவையே சொன்னால் கூட ஐ நீட் டு ட்ரிங்க் வாட்டர். ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு டூ யூஸ் பண்ணும். அந்த இடத்துல பெருசாக செயல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் டூ தேவையில்லை. இதே மாதிரி தான் நீங்கள் நீடுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் சம் வாட்டர்,
ஐ நீட் சம் வாட்டர். சம்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சம்னா கொஞ்சம்னு அர்த்தம். ஐ நீட் சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. இதே தண்ணி குடிக்கணும் அப்படின்றப்போ ஐ நீட் டு ட்ரிங்க் சம் வாட்டர். இப்போ எந்த இடத்துல டூ போடணும், எந்த இடத்துல டூ போடக்கூடாது அப்படின்றது புரிஞ்சதா? சூப்பர். இப்போ இவ்வளோ நேரம் வாண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணும், நீட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணும், அடுத்தது வாண்ட் கூடயும் நீட் கூடயும் டூ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், டூ எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். இப்போது நான் ரெண்டு இதுலேயுமே ஒரு அஞ்சு அஞ்சு வாக்கியங்கள் மட்டும் சொல்கிறேன், கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளோட அடுத்த பகுதிக்கு போகலாம். ஐ நீட் டு வேக் அப் ஏர்லி. ஐ நீட் டு வேக் அப் ஏர்லி. வேக் அப் அப்படின்னா எழுந்திருக்கிறது. ஏர்லி, ஏர்லின்றது ERLY. ஏர்லி அப்படின்றது சீக்கிரம். ஸோ ஐ நீட் டு வேக் அப் ஏர்லி அப்படின்னா நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் டு வேக் அப் ஏர்லி. அடுத்தது ஐ நீட் டு சேவ் மணி. ஐ நீட் டு சேவ் மணி அப்படின்னா சேவ் அப்படின்றது சேர்த்து வைக்கிறது, மணி அப்படின்னா பணம். அப்போது நான் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு சேவ் மணி. இது தேவை அப்படின்றப்போ நீட் யூஸ் பண்ணுவோம், ஆசை அப்படின்றப்போ வாண்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். இது கொஞ்சம் பெருசாக இருக்கமா இருக்கும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஐ நீட் டு டேக் கேர் அப்படின்னா ஒருத்தவங்களை கவனிச்சுக்கிறது, ஹெல்த் அப்படின்றது ஆரோக்கியம். அப்படின்னா என்ன? ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் அப்படின்னா நான் என்னோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐ நீட் டு ஈட் ஹெல்தி. ஐ நீட் டு ஈட் ஹெல்தி. ஈட்னா சாப்பிட்றது, ஹெல்தினா ஆரோக்கியம். அப்போ நான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஆரோக்கியமாக சாப்பிடணும். ஐ நீட் டு ஈட் ஹெல்தி. இப்போ நீட் முடிச்சாச்சு, அடுத்தது டக்குன்னு வாண்ட்டுக்கு போயிடலாம். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. ஐ வாண்ட் டு பி ஹாப்பி அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்பட்றேன். அடுத்ததா ஐ வாண்ட் டு மீட் நியூ பீப்புள். நியூனா புதுசு, மீட்னா சந்திக்கிறது, பீப்புள்னா மக்கள். அப்படின்னா நான் புது மனுஷங்களை சந்திக்க ஆசைப்படுறேன்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு மீட் நியூ பீப்புள். அடுத்தது ஐ வாண்ட் டு மேக் மை ஃபேமிலி ப்ரவுட். ஐ வாண்ட் டு மேக் மை ஃபேமிலி ப்ரவுட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலினா குடும்பம், ப்ரவுட் அப்படின்னா பெருமை. இது என்ன அர்த்தம்னா, நான் என்னோட குடும்பத்தை பெருமைப்படுத்த ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். I want to make my family proud. கடைசியா I want to travel the world. Travel நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பயணம். வேர்ல்டு அப்படின்னா உலகம். அப்போ I want to travel the world அப்படின்னா நான் இந்த உலகம் ஃபுல்லாக பயணம் செய்ய ஆசைப்படுறேன். இப்போ எல்லாரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீடுனா தேவை, வாண்ட்னா ஆசை. நம்மளோட நிகழ்ச்சியோட கடைசி பகுதி ஒரு புது வார்த்தை, அதாவது வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே கோல். கோல், GOAL. கோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கு. ஃபுட்பால் மேட்ச்லாம் கோல் இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னா அவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடுவாங்க. கோல் அப்படின்றது நம்ம அடைய வேண்டிய லட்சியம், இதை தான் நம்ம கோல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் வாக்கியமாக கேட்டிங்க அப்படின்னா, மை கோல் இஸ் to learn English. My goal is to learn English. அவ்வளோதான் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நீட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணும், வாண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணும், டூ எங்கே போடணும், டூ எங்கே போடக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் மனப்பாடம் பண்ணுற விஷயம் கிடையாது, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் சேர்ந்து கற்றுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா. அமைப்பில் உதவி ஆர் சோன்யா நிகழ்ச்சி.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா.

ஸ்டுடியோல டைம் சரியா 7:57 ஆயிட்டுக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குட் மார்னிங் நீலகிரிஸ்ல சூப்பரான பாடலை கேட்டு புடிச்சோம். மாஸ்டர் திரைப்படத்திற்காக கானா பாலச்சந்திரோட வாய்ஸ்ல மற்றும் அனிருத் ரவிச்சந்திரனோட மியூசிக்ல தொடர்ந்து நம்மளுடைய குட் மார்னிங் நீலகிரிஸ்ல ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கூலி திரைப்படத்திற்காக

0: கூலி திரைப்படத்திற்காக அந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். ஸ்டுடியோல டைம் சரியா 8:01 ஆயிட்டு இருக்கே. குட் மார்னிங் நீலகிரிஸ்ல சூப்பரான பாடல், அதோட தகவலும் கேட்டு என்ஜாய் பண்ணோம். இப்ப கேட்க போகும் நிகழ்ச்சி ஊரை சுற்றும் காற்று. நிறைய பேர்த்துக்கு ரிலாக்ஸேஷனுக்காக இருக்கட்டும், இல்ல மைண்ட் டிப்ரெஷன் போய் ஒரு என்ஜாய்மெண்ட் ஆக கூட இருக்கட்டும், இல்லாட்டினா பார்க்காத இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போகக்கூடிய இடங்கள் எங்கே போகணும், என்ன நல்லா இருக்கும், எந்த மாதிரி அமௌண்ட்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஊரே சுற்றும் காற்று நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல ஊரை சுற்றும் காற்று. ஒவ்வொரு வாரமும் ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில புதிய புதிய பிளேஸோட இன்ஃபர்மேஷனை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் மலைக்கு மேலேயோ அல்லது நகரத்துக்கு நடுவுலையோ இருக்கிற கோட்டையை பார்த்திருப்போங்க. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே கடலுக்குள்ள ஒரு பாறைக்கு மேல அலைகள் வந்து மோதும் இடத்தில் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கோட்டை இருக்கிறது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? ஆமா நேர்களே, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு அருகில் இருக்கிற வட்டக்கோட்டையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சி.

0: சில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே வெறும் 7 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த வட்டக்கோட்டை அமைஞ்சிருக்கு. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக இந்த இடத்திற்கு பயணிப்பதே ஒரு சுகம் அப்படின்னே சொல்லலாம். இதன் பிரம்மாண்ட மரக்கதவுகளை கடந்து உள்ள போனா உங்களை பச்சை பசேல் அப்படின்ற புல்வெளியும் அதனை சுற்றியுள்ள கரும்பாறை சுவர்களும் வரவேற்கும். 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னரால் டி லொனோய் அப்படின்ற டச்சு தளபதியின் மேற்பார்வையில இந்த கோட்டை கட்டப்பட்டதுங்க. இந்திய பெருங்கடலிலிருந்து வரும் எதிரி நாட்டு கப்பல்களை கண்காணிப்பதற்காக கட்டப்பட்ட இந்த ராணுவ கோட்டை இன்னைக்கு பார்க்க ஒரு ஹாலிவுட் பட செட் மாதிரி அவ்வளோ அழகா காட்சி தருது. சரி, இந்த கோட்டையினுடைய முக்கிய அடையாளத்துக்கு வருவோம். அந்த காலத்துல பீரங்கிகளை வச்சிருந்த கோட்டை சுவர்களின் மேல் ஏறி நின்னு பாத்தீங்கன்னா உங்க இடது பக்கம் அரபிக்கடல், வலது பக்கம் வங்காள விரிகுடா, நேரா இந்திய பெருங்கடல்னு முக்கடலும் சங்கமிக்கும் அந்த பிரம்மாண்ட காட்சியை நீங்க பாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தூரத்துல இருக்க முப்பந்தல் காற்றாலைகளும் கோட்டைக்கு தனி அழக தருதுன்னே சொல்லலாங்க. இங்க ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று ரகசியமும் இருக்கு நேர்களே. இந்த கோட்டையில இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பத்மநாபபுரம் அரண்மனைக்கு கடலுக்கு அடியிலிருந்தே ஒரு ரகசிய பாறை இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. தற்போது அது மூடப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல நின்னு யோசிச்சு பார்க்கும் போதே உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. கோட்டையில கண்காணிப்பு கோபுரங்களும் ஆயுத கிடங்குகளையும் பார்த்துட்டு அப்படியே கோட்டைக்கு வெளியே வந்தீங்கன்னா அங்க ஒரு வித்தியாசமான கடற்கரை இருக்கு. வழக்கமாக நம்ம மணல் எல்லாம் என்ன கடல்ல பாத்திருப்போம், தங்க நிற மணல் தான் அங்க பாத்திருப்போம். ஆனா அது இல்லாம மணல் முழுவதும் கருகருவென கருப்பு நிறத்துல இருக்குங்க. இங்க இருக்கிற மணல தாதுக்கள் மற்றும் தோரியம் அப்படின்றது அதிகமாவே இருக்கு. அதனாலதான் மண் கருப்பா இருக்குன்னு கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நீல கடல் அலைகள் வந்து இந்த கருப்பு மண் கரையில் மோதும் போது பின்னணியில் அந்த பிரம்மாண்ட கருங்கட்கோட்டை நிற்கும் போது பார்க்கவே ஒரு ஓவியம் போல இருக்குங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சருக்கு பேக்ரவுண்ட் சூப்பராவே இருக்கும். இந்த வட்டக்கோட்டையோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வட்டக்கோட்டையை வடிவமைச்சவர் டி லொனோய் அப்படின்ற டச்சு நாட்டு கடற்கரை தளபதிங்க. 1741 நடந்த புகழ்பெற்ற குளிச்சல் போரில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா டச்சு படையை முற்றிலுமாக தோற்கடிச்சிருக்காரு. அதோட திருப்பு முனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போது டி லொனோய் அப்படின்றவர் போர்க்கைதியாக பிடிக்கப்படுறாரு. ஆனால் அவருடைய ராணுவ மற்றும் ஒரு இன்ஜினியரிங் திறமையை பார்த்த மன்னர் அவரை மன்னித்து தன்னுடைய படையின் தலைமை தளபதியாக ஆக்கிட்டாரு. அதற்கு பிறகு தனது பழமையான ஐரோப்பிய நாடுகளின் கப்பல்கள் உள்ளே வராமல் தடுக்க இந்த வட்டக்கோட்டையை அவர் கட்டியிருக்காருங்க. சோ யோசிச்சு பாருங்க, போர் கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம ஊர் மன்னருக்கு விசுவாசமான தளபதியாக மாறி அவரோட சொந்த நாட்டுக்கு எதிரியாக ஒரு பிரம்மாண்ட கோட்டையை கட்டியிருக்காரு. செம மாசான சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. இந்த வட்டக்கோட்டையோட அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண கோட்டைகள் எப்படி கட்டுவாங்க, கடற்கரை மணல கட்டுவாங்க. ஆனா வட்டக்கோட்டை கடலுக்கு அடியில ஒரு பெரிய இயற்கை பாறையின் மீது கட்டப்பட்டிருக்குங்க. இதோட வடிவமைப்பு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இதோட சுவர்கள் கடலில் ஆக்ரோஷமான அலைகள் மோதும் போது அதன் வேகத்தை திசை திருப்புற வகையில சாய்வாக அதாவது சோப் வால்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இதனால்தான் கடந்த நூற்றாண்டுல கடல் சீற்றங்களையும் சுனாமி பேரலையிலும் கூட ஒரு சிறிய விரிசல் கூட இல்லாம கோட்டையை நிக்குதுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோட்டையில பிரம்மாண்டமான கருங்கற்களை இணைக்க அன்றைய காலகட்டத்துல சிமெண்டே பயன்படுத்தலையாமா. அதற்கு பதிலாக சுண்ணாம்பு, முட்டையோட வெள்ளைக்கரு, நாட்டு சர்க்கரை மற்றும் கடுக்காய் கலந்த பாரம்பரிய இயற்கை சாந்து பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த கலவையானது கடல் காற்றில் இருக்கும் உப்பையும் ஈரப்பதத்தையும் உறிஞ்ச உறிஞ்ச நாளுக்கு நாளாக இந்த பாறை போல இறுகி கோட்டைக்கு ஒரு நீர்புகா கவசமாக மாறியிருக்குங்க. அதாவது வாட்டர் ப்ரூஃபா மாறியிருக்கு. அடுத்ததாக இந்த கோட்டையோட ராணுவ தந்திரம் என்னன்னு பார்க்கும்போது, கோட்டையில் கோபுரங்கள் விசித்திரமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. கடலில் இருந்து வரும் எதிரிகள் கப்பல்களில் இருந்து பார்க்கும் போதே இது ஒரு சாதாரண பாறை குன்று போலதான் தெரியுமா, கோட்டை மாதிரி தெரியவே தெரியாதுங்களாமா. ஆனால் கோட்டைக்குள்ள இருக்கும் வீரர்களுக்கு கடலில் பகுதி முழுவதும் 180 டிகிரி கோணத்தில் தெளிவாக தெரியும். இதனால் எதிரிகள் அறியாமல் வரும்போது பீரங்கிகளை வச்சு எளிதாக தாக்கியிருக்காங்க. சோ நம்ம வட்டக்கோட்டைக்கு ஒரு விசிட் அடிக்கும் போது வெறும் பழைய கற்கள் மேல நடக்கல, ஒரு டச்சு கைதியா வந்து விசுவாசமான தளபதியா மாறின ஒருத்தரோட உழைப்பு மேலையும், முட்டை சர்க்கரை சேர்ந்து செஞ்ச ஒரு இயற்கை சிமெண்ட் மேலையும், எதிரி கப்பலையே ஏமாத்தின ஒரு பிரம்மாண்ட ராணுவ தந்திரத்து மேலையும் தான் நடக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டே நடக்கலாம். சோ இந்த வீக்கெண்ட் நீங்க வந்து வட்டக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த கோட்டை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 8 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் திறந்திருக்கோங்க. இதோட டிக்கெட் விலை வெறும் 25 ரூபாய் மட்டும்தான். சோ மத்தியான நேரத்தை தவிர்த்து வந்துட்டு காலையில எட்டு மணிக்கு அல்லது சாயங்காலம் 3 மணிக்கு மேல போனீங்கன்னா வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கும். சோ மத்தியான நேரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கன்னியாகுமரியில சன்ரைஸ் பார்த்துட்டு விவேகானந்தர் பாறைக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு அப்படியே மதியம் போல போட்டோ ஷூட் செய்ய வட்டக்கோட்டைக்கு கிளம்பலாம். இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில பார்த்தது ஒரு சுற்றுலா பயணம் மட்டும் இல்லங்க, அது முக்கடலும் சங்கமிக்கும் எல்லையில் வரலாற்று திருப்பு முனைகளும் ராணுவ தந்திரங்களும் நிறைந்த ஒரு உன்னதமான அனுபவம். நம்ம வழக்கம் போல மொபைலோட ஸ்கிரீனையும் நகரத்தின் இறைச்சல்களையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு காலையில கன்னியாகுமரியின் அழகிய சூரிய உதயம் மற்றும் விவேகானந்தர் பாறை, மாலையில் டச்சு தளபதியின் வியக்க வைக்கும் பொறியியல் அறிவில் உருவான வட்டக்கோட்டை மற்றும் அதன் விசித்திரமான கருப்பு மண் கடற்கரை, இதை காட்டிலும் ஒரு நிறைவான வார இறுதி இருக்க முடியுமா என்ன? வெறும் 25 ரூபாய்தாங்க நுழைவு கட்டணம். கடந்த கால சுனாமி பேரலைகளையும் தாங்கி கம்பீரமாக நிற்கும் ஒரு வரலாற்று அதிசயத்தை நேரில் பார்க்கும் வாய்ப்பை கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில வட்டக்கோட்டை அப்படின்ற இடத்தோட இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே அங்க போய் விசிட் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பா நம்புறோம். சோ அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான பிளேஸோட உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆஜே எல்ஷியா பிராங்க்லின். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி எல்ஷியா பிராங்க்லின்.
1: நேர்களே, ஊரை சுற்றும் காற்று நிகழ்ச்சியில எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹிண்ட் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, குஷி திரைப்படத்திற்காக.

0: திரைப்படத்திற்காக இந்த அழகான பாடலை கேட்டு முடிச்சோம். நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 கேட்ட பாடலோட குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதாவது June 28, 2026 ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தீவிர தேசிய பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்து நடைபெறதா இருக்கு. ஸோ யாரெல்லாம் குழந்தைகள் வந்து 5 வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கீங்களோ, கண்டிப்பா தவறாம போய் உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய மருத்துவமனை, அதாவது அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும், பொது பள்ளிகள் உட்பட இந்த இடத்துல எல்லாம் வந்து போலியோ சொட்டு மருந்து காலை 8 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் கொடுக்கறதா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா தவறாம போய் குழந்தைகளா இருக்கக்கூடிய 5 வயதுக்கு உட்பட்டு எல்லா குழந்தைங்களும் போய் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம்ல பங்கெடுத்து உங்களுக்கான மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதோட
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Naresh Margo. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with President of Seychelles Patrick Hermini today to also address Seychelles National Assembly and interact with members of Indian diaspora. Prime Minister to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. Ministry of External Affairs asks Indian citizens not to undertake Kailash Mansarovar Yatra without all required travel documents. U.S. military strikes multiple targets in Iran for second day at the direction of President Donald Trump. Death toll in Venezuela's earthquakes rises to 1,430 as rescuers continue search for survivors. And India's Kidambi Srikant enters final of men's singles event at US Open Badminton in California. Prime Minister Narendra Modi will hold talks with President of Seychelles Patrick Hermini today. Both leaders will review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. A report.
2: Today, Prime Minister Modi is scheduled to address the National Assembly of Seychelles and interact with members of Indian diaspora. Later, Prime Minister Modi will participate in the National Day celebration at Roche Kemen. The ministry said that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will also take part in the celebrations. Prime Minister Narendra Modi is on a 3-day visit to Seychelles to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. This visit reaffirms the strong and enduring friendship between India and Seychelles and strengthens the shared commitment of both nations to enhance bilateral ties across all sectors. Akshit Vaidyan, Akashwani News, Delhi.
1: Earlier yesterday, Prime Minister Modi visited the Botanical Gardens and attended a tree planting ceremony in Victoria. He also visited the giant tortoise enclosure at the Botanical Garden. Following this, Mr. Modi interacted with the members of the Indian diaspora. The Prime Minister reached Victoria yesterday on a 3-day visit to the Seychelles. He was received by President of Seychelles, Dr. Patrick Hermini, at the airport. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 this morning. It will be the 135th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the News on AIR mobile app. It will also be live-streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. The External Affairs Ministry has advised the Indian citizens not

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உடைய எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 8:30 ஆயிட்டு இருக்கே. கேட்க போகும் நிகழ்ச்சி திரைகானம். கேட்பதற்கு முன்னதாக
1: இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

8:34 ஆயிடுச்சு. நேரத்துல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் திரைகானம் நிகழ்ச்சி. திரைகானத்துல ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடிச்சோம். இன்று நேற்று காலை திரைப்படத்திற்காக அடுத்ததா தொடர்ந்து பேக் டு பேக் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. விஸ்வாசம் மற்றும் பைரவா திரைப்படத்திற்காக நம்மளுடைய ஓடிஎஃப்எம் 101.8 தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஓடிஎஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: கேட்ட பாடலோடு திரைக்கானம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்
2: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
4: அன்பான வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 ஆண்டு காலம் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
3: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்துல வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது கேக்கும் போதே. இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமா இருக்கு?
4: இங்க நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்ப மட்டும்தான் பாக்குறோம், மனசை பாக்குறோமா இல்ல, உயிரை பாக்குறோமா இல்ல. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட 2 விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம், மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடம்பும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த

0: உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
1: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
0: உடற்பயிற்சி என்று சொல்லும்போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள், அங்கே போய் உடம்பை பலவாறு வளைக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாகும். உடற்பயிற்சி செய்யும் போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கு ஆசனங்கள் செய்யும் போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், யோகா ஆசனத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் யோகாசனத்தில் உடலானது, உடலின் உட்புற கருவியானது புத்துணர்ச்சி பெறுகின்றது என்று கூறுகின்றேன். சித்தர்களினால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசன பயிற்சியானது சித்தர்கள் காடு மேடு எங்கும் அலைந்து திரிந்து தன்னைத்தானே ஒவ்வொரு சோதனையும் செய்து, ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து, ஒவ்வொரு தியானங்களையும் செய்து, அதனால் கிடைத்த அந்த இன்பத்தை எல்லோரும் பெரும் வகையில் நமக்கு கொடுத்தது தான். அவர்கள் ஆசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உடற்பயிற்சி செய்யும் போது வெளிப்புற கருவிகள் தான் ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன, தளர்வடைகின்றன என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஆனால் நம்மிடம் வெளிப்புற கருவிகள் மட்டுமா இருக்கின்றது? வெளிப்புற கருவிகளை மட்டுமா கொண்டு நாம் இந்த வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் உட்புற கருவிகளுக்கு நாம் கவனம் கொடுப்பதே இல்லை. உட்புற கருவிகளையும் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சித்தர்களின் முன்னால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசம், வாழ்வியல் களஞ்சியமாக, வாழ்வியல் பொக்கிசமாக நமக்கு கிடைத்ததுதான் இந்த யோகாசனங்கள். அது என்னவென்றால், நம் உடம்பிலே சித்தர்கள் கூறியது மூலாதாரம், சுவாதிட்டாதம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை, சகசகராம் என்ற 7 குறி பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த சக்கரங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது யோகா பயிற்றுவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்தாலும், யோகா ஆசிரியர்கள் இருந்தாலும், சித்தர்கள் கூறியதும் அந்த இடத்தை எல்லாம் சக்கரம் என்று கூறுகிறார்கள். நாம் எளிமையாக விளங்குவதற்காக குறியீடு ஒரு புள்ளின்னு வச்சுக்கலாம். அந்த மூலாதார புள்ளியில் என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய சிறுநீரகமும், பெண்கள் இருந்தால் கருப்பையும் இருக்கிறது. இந்த உடற்பயிற்சியில் செய்யும் போது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகமும் கருப்பையும் வலிமை பெறுமா? இரண்டாவது, சுவாதிட்டானம் என்ற அந்த குறியில் அந்த சக்கரத்திலே கழிவுகளை வெளியேற்றக்கூடிய 2 இருக்கிறது, மலமும் சிறுநீரும் வெளியேற்றக்கூடிய. மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்திலே நாம் உட்கொள்ளக்கூடிய உணவை செரிக்கக்கூடிய பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து பாகங்களும் அந்த மணிப்பூரகம் என்பது தொப்புள் இடத்தில் இருக்கிறது. தொப்புள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் நாம் உண்ணக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீரணிக்கப்படுகின்றன. அதற்கு மேலாக அநாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளே இருதயம் இருக்கிறது. இருதயத்தின் வேலை என்ன என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாள்தோறும் 5 லிட்டர் குருதியை உடல் முழுவதும் ஓயாமல், அது லப் டப் லப் டப் என்று உடல் முழுவதும் அந்த 5 லிட்டர் சுத்த குருதியை செலுத்தி அசுத்த குருதியை வெளியேற்றுக் கொண்ட செயலை செய்தால்தான் நான் உங்களோடு இருந்து இப்ப பேசிக் கொண்டிருக்க முடியும். அது ஓய்வில்லாமல் லப்டப் என்று அடித்துக் கொண்டே இருக்கு. அதற்கு ஏதாவது ஊட்டம் பெறுகிறதா? அடுத்து விசுத்தி என்ற அந்த இடத்திலே தைராய்டு, பாரா தைராய்டு, அது உணவு குழாயும் இருக்கிறது, மூச்சு குழாயும் இருக்கிறது. அதற்கு மேல ஆக்கினை என்ற அந்த சக்கரத்திலே கண், காது, மூக்கு, வாய் என்ற 5 புலன்களும் இருக்கிறது. இதை விட்டு மேலே செல்லும் போது சகசகராம் என்ற அதத்திலே நம்முடைய மூளை பகுதி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளும் நம் உடலில் இயக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நிணநீர் சுரபிகள் என்ற 7 சுரபிகளை சுரக்கிறது. பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு, அட்ரினல், தைமஸ் என்ற அந்த நிணநீர் சுரபிகள் சுரக்கின்றன. அப்பொழுதுதான் நீங்கள் முன்னால் கேட்ட கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சியில் இந்த உட்புற கழிவுகள் என்னாகும் என்பது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் ஆசனங்கள் செய்யும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஊக்கம் பெறுகின்றன. விரிவடைகிறது, சுருங்குகிறது. இந்த விரிவடைதல் சுருங்குதல் என்பது பிராணாயாமம் என்று நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய செயலை செய்து கொண்டுதான் ஒவ்வொரு ஆசனமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், இந்த நேரத்தில் உள்ளே விட வேண்டும், இயல்பான நிலைக்கு திரும்பும் போது இயல்பான நிலையில் நிற்க வேண்டும் என்ற அந்த கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த கட்டுப்பாடை செய்யும் போது ஒவ்வொரு உட்புற கருவிகளும் ஊட்டம் பெறும். அங்கே இருக்கக்கூடிய அசுத்த காற்று வெளியேற்றப்பட்டு சுத்த காற்று அங்கே நிரப்பப்படுகிறது. எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே சுகம் இருக்கத்தானே செய்யும். அப்பொழுது நம் உட்புற கருவிகள் சுகமடைகின்றன, வலிமை பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன, உற்சாகம் பெறுகின்றன. இதனால் நாம் நாள் முழுவதும் உற்சாகத்தோடு அலைந்து கொண்டே இருக்கலாம். இது உடற்பயிற்சியில் நாம் செய்யவே முடியும். களைப்பு தான் கிடைக்கும். உடற்பயிற்சியின் மூலமாக நமக்குடைய சக்திகள் வீணாக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ இந்த யோகா கத்துக்கிறதுக்காக அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்ப வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
0: எந்த வயது? 5 வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்துக் கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
1: அதாவது நீங்க சொல்றத வந்து ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா? இப்ப வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதா இருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல இது கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற
0: உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது, துவைப்பது, அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம். அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரமானது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை விழிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃபிளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்திருந்து பட்டர்ஃபிளை பறப்பதை போன்ற நாம் கால்களை, 2 கால்களை வைத்துக் கொண்டு அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. சுகப்பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதற்கான ஆசனங்கள் இருக்கிறது.
1: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க நேயர்களுக்கு யோகா, யோகாசனம் இது ரெண்டையும் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: அன்பான நேயர்களுக்கு, நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று நீங்களே தெய்வமாகக்கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில்.
1: அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா.
0: நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர்
1: முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடினார் கே சோபனா.
0: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து

0: வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒடி எஃப்எம் 101.8 நிலத்தில் நேரம் சரியாக 9 மணி ஆயிட்டு நீங்களே கேட்க போகும் நிகழ்ச்சி ரெட்ரோ ரகங்களில் பாடல் வந்துட்டே இருக்கு. பட் கேட்பதற்கு முன்னதாக
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கேடப்பாடல் அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நிலையத்தில் நேரம் 9:11.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால். ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது, பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோத்து போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோத்து போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சு

0: இன்பம் அடையிறதுக்கு தன்வாதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ராகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உக்காந்தேன் அப்படின்னா அவன்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 ஸ்டுடியோல டைம் சரியா 9:16 ஆயிட்டிருக்கு. இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு கத்திரி கிலோவுக்கு 55 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 27 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 32 ரூபாய்க்கும், அவரை 55 ரூபாய்க்கும், புடலங்காய் 28 ரூபாய்க்கும், பீர்க்காங்காய் 50 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பாகற்காய் 55 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 முதல் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 52 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 38 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 55 ரூபாய்க்கும், தேங்காய் 44 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய்க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பீட்ரூட் 40 ரூபாய்க்கும், நூல்கோல் 40 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 30 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 190 ரூபாய்க்கும், இஞ்சி 180 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 முதல் 140 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரொக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகளான அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசனிக்கீரை, முருங்கைக்கீரை, வளரி அனைத்தும் ஒவ்வொன்றுக்கும் 70.

ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 45 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை காய்கறியின் விலை நிலவரங்களை கேட்டு தொடுத்துக் கொண்டீர்கள். அடுத்ததாக பழங்களின் விலை நிலவரம். கிலோவுக்கு கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவல்லி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்கொடி 110 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிர்வாகங்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். ஸ்டுடியோல டைம் சரியா 9:20 ஆயிற்றுக்கு. நேர்களே, இனி கேட்கலாம் ஒரு சூப்பரான பாடல், தூரல் நீனு போச்சு திரைப்படத்திற்காக நம்மளோட ஊட்டி FM 101.8.

0: அரே வா, சூப்பர் ஜி பூம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
2: திம்பல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
0: ஜி பூம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நிலைத்த நேரம் 9:30. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணுபட போகுதையா. இந்த படத்திலிருந்து பாடலை பாடுகின்றனர் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

9:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் ஆயுசு 100 படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இப்போது 9:45.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராட்சசன். இந்த படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். அடுத்த பாடல் பன்னீர் புஷ்பங்கள். பாடலை பாடுகிறார் உமா ரமணன்.

0: நிலையத்தில் நேரம் 10 மணி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
0: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உரிமை கீதம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வித்யா குரல்களில்.

கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், வித்யா ஆகியோர் இணைந்து பாடியது உரிமை கீதம் திரைப்படத்திற்காக. நிலையத்தில் நேரம் 10:06, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு

நேர்களை கேட்ட அந்த பாடல் பாஷா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது. நிலையத்தில் நேரம் 10:19. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 ரெட்ரோ ராகங்கள்.

0: உன்னிகிருஷ்ணன், பவதாரணி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் சந்திரலேகா திரைப்படத்திற்காக ஒலித்தது. கேட்ட அந்த பாடலுடன் ரெட்ரோ ராகங்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஆல் இண்டியா ரேடியோ ஊட்டி எஃப்எம் 101.8. பூங்காவனம். சிறுவர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் புதுமந்து நகராட்சி துவக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உதகை புதுமந்த் டாக்டர் பசுவைய நகர் நகராட்சி துவக்கப்பள்ளி மாணவர் மாணவியர்கள் இணைந்து வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பள்ளியின் சிறப்புகள் பற்றி கூற வந்திருப்பது 4ஆம் வகுப்பு ரேஷ்மா.
3: பள்ளியின் சிறப்புகள். வணக்கம். எங்கள் பள்ளி 1922 துவங்கப்பட்ட நகராட்சி பள்ளி. எங்கள் பள்ளியில் பல ஆசிரியர்கள் பல மாணவர்களால் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. பின்பு ஆங்கில வழி கல்வி மோகத்தால் படிப்படியாக மாணவர் சேர்க்கை குறைந்து 2003 பள்ளி மாணவர் குறைவால் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அன்றைய நாளில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியரால் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வர முயற்சி எடுத்து வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு தேவையான நிதியுதவி பல பேரிடம் அணுகி இறுதியாக 2003 முதல் இது நாள் வரை பள்ளிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் ஆசிரியர்களுடன் சேர்ந்து பூர்த்தி செய்து வருகின்றனர். மேலும் தன்னார்வலர் குழுவினர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பு நடத்தி வருகின்றனர். மாணவர்களுக்கு சிறப்பு சீருடைகள் இலவசமாக வழங்கப்பட்டும் வருகிறது. கலப்பயண மேஜிக் ஷோ போன்ற நிகழ்வுகளை அவ்வப்போது நிகழ்த்தி வருகின்றனர். மேலும் எங்கள் பள்ளி ஆங்கில வழி போதனை, கணினி போதனை, ஸ்மார்ட் கிளாஸ் போதனை போன்ற சிறப்பு அம்சங்களுடன் சுற்றுப்புற தோட்டம் கழிவறை அனைத்தும் சுகாதாரமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் அனைத்து பாடங்களும் சிறப்பாக போதிக்கப்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் அரசு நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவர்களுக்கு சேர்க்கப்படுகிறது. நன்றி.
2: அடுத்து வருவது 1ஆம் வகுப்பு மாணவர்களின் குழு பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி காமராஜர் கவிதை வழங்குவது 4ஆம் வகுப்பு ரேஷ்மா.
1: பெருந்தலைவர் காமராஜர். மனிதருள் மாணிக்கமே, பெருந்தலைவா, என் காமராஜரே, என் காமராஜரே, உன் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ, உன் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை. திட்டங்கள் பல கோடி, தந்திட்ட அறிவு பெட்டங்கமே, தந்திட்ட அறிவு பெட்டங்கமே. நன்றி, நன்றி, உமக்கு நன்றி.
0: உயிர் தப்பிய சேவல் கதை சொல்ல போவது 3ஆம் வகுப்பு வினய்குமார்.
2: உயிர் தப்பிய சேவல். கிராமத்தி வீட்டில் வளர்ந்த சேவல் ஒன்றுக்கு சராசரி வாழ்க்கை போரடித்தது. ஒரு நாள் அருகிலிருந்த காட்டுக்குள் சென்று விட்டது. அங்கு குப்பைகளை கிளறி கொண்டிருந்த போது இது விளங்குவது.

0: ஓசை கேட்க சேவல் பறந்து சென்று அருகில் இருந்த ஒரு மரக்கிளையில் அமர்ந்து கொண்டது. அந்த வழியாக வந்த நரிக்கு சேவலை எப்படியாவது பிடித்து தின்றுவிட ஆசை வந்தது. சேவலே சேவலே, நமது காட்டில் எல்லோரையும் ஒற்றுமையாக இருப்பது என்று தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதனால் பயப்படாமல் கீழே வா, பேசிக்கொண்டிருக்கலாம் என்று அழைத்தது. நிஜமாகவா என்று சேவல் ஆச்சரியமாக கேட்டது. ஆமாம், இதோ நிரூபிக்கிறேன் என்று கூறிய நரி புதரில் சிக்கிய ஒரு முயலை பிடித்து கொண்டு சேவல் முன்னால் வந்தது. இதோ பார், இந்த முயலை நாம் சாப்பிடவில்லை, தடவி கொடுத்து நட்பாக இருக்கிறேன் என்று கூறி அதை தடவி கொடுத்தது. முயலின் கண்களில் தெரிந்த மரண பயத்தை சேவல் கண்டு கொண்டது. சரி சரி, நான் நம்புகிறேன் நரியோரே, முயலை விடுங்கள் என்றது சேவல். நரியும் தன் பிடியில் இருந்து முயலை விடுவித்தது. உயிர் தப்பினால் போதும் என்று ஓட்டம் எடுத்தது. மரக்கிளையில் இருந்த சேவல் திடீரென இடது பக்கமாக திரும்பி பார்த்தது. தூரத்தில் புழுதி பறக்க சிலர் ஓடி வருவது போல தெரிகிறது என்றது. யார் ஓடி வருகிறார்கள், பார்க்க முடிகிறதா என்று கேட்டது நரி. கூர்ந்து பார்த்துவிட்டு சேவல் கூறியது, காட்டின் ஒப்பந்தத்தின்படி நம்முடன் அன்பாக பழகி பாசமாக வாழ விரும்பும் வேட்டை நாய்கள்தான் என்றது. வேட்டை நாய்கள் என்ற பெயரை கேட்டதும் அப்புறம் என் அங்கே நரி நிற்க போகிறதா, ஒட்டமாய் ஓடி மறைந்தது. சேவல் பத்திரமாக தன் வீட்டுக்கு திரும்பியது. என் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா?
1: 5ஆம் வகுப்பு சஞ்சனா திருக்குறள் பொருளுடன் வழங்க வருகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவன் முகற்றே உலகு. குறள் விளக்கம், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அன்புடைமை ஆன்ற குடிப்பிடத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. குறள் விளக்கம், அன்புடையவராக இருந்தால் உயர்ந்த குடியில் பிறத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. விளக்கம், அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் உடைமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார். இனிய உழவாக இன்னாத குரல், கனியிருப்ப காய்கவன் தற்று. விளக்கம், இனிய சொற்கள் இருக்கும் போது அவற்றை விட்டு கடுமையான சொற்கள் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது. நன்றே மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. விளக்கம், ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல, அவர் தீமையை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது. தேங்க்யூ.
2: உங்களை கொஞ்சம் கடிக்க, ஹோ சாரி கடிச்சோ சொல்ல போவது 5ஆம் வகுப்பு சஞ்சனா.
1: ஒருத்தர் அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போயிட்டு போயிட்டு வருவாராமையே. ஏன்னா டாக்டர் தான் சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்க சொன்னாராமா. ஒரு கல்யாணத்துல மொய் வைக்க வந்த எல்லாருக்கும் கையில பிரெட்டு கொடுத்தாங்களாமா. ஏன்னா அந்த கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு நடக்கணுமாமா. ஒருத்தருக்கு இன்டர்வியூ போகவே பிடிக்காதாமா. ஏன்னா அவங்க அப்பா தான் 4 பேர் கேள்வி கேக்குற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னாராமா. ஒரு பையன் மலையில நலஞ்ச பிறகு அவன் தலை வீங்கிருச்சாமா. ஏன்னா அவன் குட்டுற மலையில நனைஞ்சிட்டானாமா. நாம எதுக்கு குளிச்ச பிறகு தலையை தவட்டுறோம், குளிக்கும் போதே தலையை தவட்ட முடியாதுல்ல, அதுதான். தேங்க்யூ.
2: 2ஆம் வகுப்பு கிஷாந்த் விலங்குகள் பற்றி செய்திகள் சொல்ல போகிறார்.
3: I see a lion, it is strong, it can roar. I see an elephant, it is big, it has trunk. I see a rhino, it has horns, it has a hard skin. I see a bear, it is black or brown, it has a lot of hair. I see a tiger, it has stripes. On its body I see a monkey, it has a long tail, it jumps on trees. I see a hippo, it is fat, it lives like a river. I see a giraffe. It is tall. It eats leaves. I see a zebra. It has black and white stripes. I see a rabbit. It has long ears. It eats carrots. I see a cheetah. It has brown or black dots. It runs fast. I see a deer. It eats grass. It runs fast. I see a snail. It is small and slow. It has a shell. I see a tortoise. It has a shell. It is slow. Thank you.
2: உலகின் உயரமான சிலைகள் பற்றி செய்திகள் வழங்க போவது மூன்றாம் வகுப்பு அத்விக்.
4: எகிப்த் கிசாவில் இருக்கும் பெரிய ஸ்பிங்ஸ் சிலை 20.21 மீட்டர். பிரேசில் கிறிஸ்து மீட்பர் சிலை 30 மீட்டர். தமிழ்நாடு திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் உள்ளது 40.5 மீட்டர். சீனா லெசன் மாபர் புத்தர் சிலை 71 மீட்டர். ரஷ்யா தாய்நாடு அழைக்கிறது சிலை 85 மீட்டர். நியூயார்க் சுதந்திர தேவி சிலை 93 மீட்டர். உக்ரைன் தாய்நாடு சிலை 102 மீட்டர். ஜப்பான் உசிகுதாய் புட்சு சிலை 120 மீட்டர். இந்தியா வல்லபாய் பட்டேல் சிலை குஜராத்தில் உள்ளது 182 மீட்டர். நன்றி.
2: தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்கள் சில இதோ உங்களுக்காக சொல்ல போவது 5ஆம் வகுப்பு லிப்பிகா. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களின் குறிப்புகள் இதோ உங்களுக்காக. ஒகே நக்கல் அருவி தமிழ்நாட்டில் தர்மபுரியிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் ஓடும் காவேரி ஆற்றில் ஒகே நக்கல் அருவி அமைந்துள்ளது. இந்த அருவியானது பல அருவிகளின் தொகுப்பாகும். திருவள்ளுவர் சிலை இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை. இந்த சிலை 133 அடி உயரத்தில் 38 அடி உயர பாறை மீது கட்டப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு தொடக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு வரை கட்டுமான பணிகள் நடந்தன. மலை ரயில் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் மற்றும் மேட்டுப்பாளையத்திற்கு இடையில் அமைந்துள்ள மலை ரயில் பாதையில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. 1908ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் முதலில் இந்த ரயில் பாதை உருவாக்கப்பட்டது. பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு நடுவில் இருக்கும் பாம்பன் பாலம் இதுவாகும். 1914ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் முதலில் கடல் பரப்பில் அமைக்கப்பட்ட பாலம் இதுவாகும். உங்களுக்கு புதிர் போட வருவது 2ஆம் வகுப்பு பிளஸ்ஸி ஏஞ்சல். முடிந்தால் விடை கண்டுபிடிங்கள்.
1: அவன் வாழ்க்கு வேகமே நடுங்கும். அவன் யார் கேள் பிடுங்களாம் நட முடியாது. அது என்ன தலைமுடி கசக்கினாலும் பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யார் கரும்பே இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது. அது என்ன பட்டாசு கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான். அவன் யார் பூரி பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன வெண்டக்காய் சிறு தூசி விழுந்தால் குளமே கலங்கும். அது என்ன கண் வெள்ளையாடை உடுத்தி மஞ்சள் மகாராணி. அவள் யார் முட்டை யாரும் செல்லாத கதவு தானே திறக்கும் தானே மூடும். அது என்ன இமை வாயிலே தோன்றும் வாயிலே மறையும் பூ. அது என்ன சிரிப்பு. தேங்க்யூ.
2: அடுத்ததாக ஒரு பாட்டு கேட்கலாமா? நான் 5ஆம் வகுப்பு மாணவியர்கள் லிப்பிகா ரேஷ்மா சஞ்சனா இமேகா.

0: பார்க்கலாம். காயும் பழமும் மலிந்த போல் கால அழக பாருங்கள், நடனமாட போகிறோம் நானும் காண்பும் பாருங்கள். தேங்க்யூ.
1: தமிழ்நாட்டின் சிறப்புகள் பற்றி கூற வந்திருப்பது 3ஆம் வகுப்பு கிருத்திக்.
2: பழனி, பஞ்சாமிர்தம், மதுரை மல்லிகை, கோவில்பட்டி, கடலமிட்ட, திண்டுக்கல், பூட்டு, சென்னை வடகரி, தென்காசி, குற்றாலம், திருச்சிராப்பள்ளி, மணைப்பாறை, முறுக்கு, கோயம்புத்தூர், மைசூர் பாக்கு, தூத்துக்குடி, மக்ரூன் உப்பு, திருநெல்வேலி, அல்வா, நீலகிரி, ஊட்டி, வரிக்கி தைலம், சேலம் மாம்பழம், தேனி கரும்பு, திருப்பூர், ஊத்துக்குழி வெண்ணெய், வேலூர் நுங்கு, விருதுநகர் பரோட்டா, ராமநாதபுரம் மாசி கருவாடு, கன்னியாகுமரி தேங்காய் சாதம், தஞ்சாவூர் ரவா தோசை, காஞ்சிபுரம் இட்லி, நாகப்பட்டினம் மீன் குழம்பு, திருவண்ணாமலை பால் பாயாசம், புதுக்கோட்டை இலக்கடலை, நாமக்கல் அன்னாச்சி பழம், கிருஷ்ணகிரி புட்டு, சிவகங்கை செட்டிநாடு மிளகு கோழி, தர்மபுரி புளி, ஈரோடு மஞ்சள், மயிலாடுதுறை கருவாடு, திருப்பத்தூர் ஆம்பூர் பிரியாணி, விழுப்புரம் முட்டை மிட்டாய், கரூர் வாத்துக்கறி, அரியலூர் கொத்தமல்லி, பெரம்பலூர் வெங்காயம், திருவாரூர் பச்சை பயிர், கள்ளக்குறிச்சி கரும்பு. தேங்க்யூ.
1: உப்பு புளி மிளகாய் கதை கூற வந்திருப்பது 5ஆம் வகுப்பு நித்தீஷ்.
3: உப்பு புளி மிளகாய். உப்பு புளி மிளகாய் மூன்றும் இணைப்பிரியாத தொடர்கள். ஒரு நாள் குழம்புக்கு யார் முக்கியம், நீயா நானா என்று மூன்றும் சண்டை போடலாம். மூன்றும் தனித்தனியாக சென்று குழம்பில் சேரலாம் என்று முடிவு செய்தனர். முதல் நாள் உப்பு மட்டும் சேர்ந்து கொண்டது. ஒரே உப்பு வாயில் வைக்கவே முடியவில்லை என்று எல்லோரும் கத்தினார்கள். மறுநாள் கொதிக்கும் குழம்பில் புளி பயந்தது சாப்பிட்டு அனைவரும் சி என்று கத்தியபடி குழம்பை கொட்டிவிட்டனர். மூன்றாம் நாள் மிளகாய் குழம்பு சட்டிக்குள் குதித்து நின்று நேரம் நீச்சல் அடித்து சாப்பிட கண்களில் கண்ணீர் வெள்ளம் அன்று குழம்பு வீணாகியது. மூன்று தோழமும் தவறை உணர்ந்தன. சேர்ந்திருப்பதே பலம் என்று சேர்ந்தன. மறுநாள் குழம்பில் மூன்றும் அளவோடு சேர்ந்ததால் அருமை அருமை. நான் அனைவரும் பாராட்டின. நன்றி.
1: தென்னை மரம் பற்றி பேசப்போவது 3ஆம் வகுப்பு வினய்குமார்.
4: தென்னை மரம் தோன்றிய முதன் முதலில் தென்மேற்கு ஆசிய பகுதிகளில்தான், இது வெப்பமண்டல நாடுகளில்தான் அதிகமாக வளர்கிறது. தற்போது 80க்கும் அதிகமான நாடுகளில் உள்ளன. சமையலில் அதிகம் பயன்படுத்தும் பொருள்களில் தேங்காய் முதல் இடத்தில் உள்ளது. அது நல்ல சுவையை மட்டுமல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சத்துக்களையும் கொண்டுள்ளது. தேங்காய் எண்ணெயில் சைட்டோகின்ஸ் என்னும் வளர்ச்சி ஹார்மோன் உள்ளது. அதனால்தான் நமது தலைமுடியில் அதை தடவும் பழக்கம் உருவானது.

0: அதிக சூரிய ஒளி இருந்தாலும் உப்பு தண்ணீர் பகுதியாக இருந்தாலும் நன்கு வளரும் தன்மை தென்னைக்கு உண்டு. இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு ஆண்டும் ₹19,000 கோடி மதிப்புள்ள தேங்காய்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலகிலேயே மிக உயரமான தென்னை மரம் கொலம்பியாவில் உள்ள கொக்கோரா பள்ளத்தாக்கில் உள்ளது. இது 190 அடி உயரம் வரை வளர்ந்துள்ளது. தென்னை தரும் இளநீர் உடலுக்கு குளிர்ச்சி தருவதோடு மருத்துவ குணங்களையும் கொண்டது. தென்னை மரம் நடுப்பட்ட 6 முதல் 7 மாதங்களிலேயே நன்றாக வளர்ந்து விடும். இருப்பினும் அடுத்த 5 மாதங்கள் கழித்து அதிக சதை உள்ள தேங்காய்கள் வரும். 20 அடி முதல் 100 அடி வரை வளரக்கூடிய தென்னை மரம் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 180 தேங்காய்களை தரக்கூடியது. மாலத்தீவுகளின் தேசிய மரமாக தென்னை மரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.
1: 5ஆம் வகுப்பு மாணவர் ரிஷ்வந்த் கதை சொல்ல வருகிறார்.
2: எது அழகு! பாலைவனத்தில் இருந்த ஓர் ஒட்டகம் காட்டுக்குள் முதல் முறையாக வந்து சேர்ந்தது. வேறு விலங்குகளை பார்த்து அறியாத அதற்கு காட்டு விலங்குகளை கண்டதும் குதூகலம் ஆகிவிட்டது. அப்போது எதிர்ப்பட்ட ஒரு சின்ன விலங்கு பார்த்து, ஏ தலையில் மரம் வளர்பவனே, கொஞ்சம் நில்லு, உன் பெயர் என்ன என்று அதிகாரமாக கேட்டது. நான் தான் மான். ஓ, நீ வெறும் மண்ணல்ல, மரமன். உன் தலையில் மரம் கிளைகள் எல்லாம் இருக்கே, பூ பிஞ்சு எப்ப வரும் என்று கேட்டு மீண்டும் சிரித்தது வெட்டகம். அப்போது ஒரு யானை அதை வேகமாக கடந்து சென்றது. யார் அவன்? அவனுக்கு ஏன் மூக்கு இத்தாந்தடி நீடி கிடக்கு என்ன கேட்டு சிரித்தது வெட்டகம். இதுதான் யானை, காட்டிலே மிகப்பெரிய விலங்கு என்றது மான். கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒரு நரி குறுக்கே சென்றது. இவன் யார் என கேட்டது வெட்டகம். நரி என்றது மான். நரியா, அதோடு சரி என்று கிண்டல் செய்தது வட்டகம். இப்படியாக எதிர்ப்பட்ட எல்லா விலங்கையும் அவற்றின் உருவத்தை வைத்து கிண்டல் செய்து கொண்டு வந்தது. கேலிக்கு ஆளான எல்லா விலங்கையும் ஒட்டகத்திற்கு பாடம் புகட்ட எண்ணின. உதவி கேட்டு குரங்குகளிடம் சென்றன. மெல்ல நடந்து கொண்டிருந்த ஒட்டகம் சற்று தூரத்தில் ஒரு வினோதமான விலங்கு ஒருவித கண்டது. அதன் முகம் பிரகாசமானது. இந்த காட்டிலேயே ரொம்பவும் சுமரான விலங்கு இதுதான் போல இருக்கே. நீண்ட அகலவாய், பெரிய உதடுகள், இத்துண்டு காதுகள், கிணறு போல் பெரிய மூக்கு ஒன்று, பார்க்கவே நகைப்பாக இருக்கும், அதன் பெயர் என்ன என்று கேட்டுவிட்டு அதன் உருவத்தையே பார்த்தது. அதுவும் இதையே பார்த்தது. மானும் சிரித்து கொண்டே, இதன் பெயர் வட்டகம் என்றது. அது என் பெயர், நான் அதன் பெயரை கேட்டேன் என்றது வட்டகம். அப்போது அங்கு வந்த குரங்கு, அது பெரும் ஒட்டகம் தான் என்றது. என்ன என்ன, அது உறைந்து நின்றபோது மற்ற காட்டு விலங்குகளும் அங்கே வந்து சேர்ந்தன. அது பெயர் கண்ணாடி, மனிதர்கள் விட்டு சென்றதை உனக்காக தூக்கி கொண்டே வந்து வைக்கிறோம். இதன் எதிரில் நிற்பவர் உருவமும் இதில் தெரியும். பாவம், நீ இதுவரை கண்ணாடியை பார்த்ததில்லை போல் இருக்கு என்று கூறின மானும் குரங்கும். அடனே, நிஜமாவே இதில் தெரிவது நான் தான். இது தெரியாமல் என்னையே நான் இழிவாக பேசி கேலி செய்துவிட்டேனே என்று அது தனக்குள்ளேயே யோசித்தது. அன்று முதல் யாரும் உறவு கேலி செய்வது நிறுத்தியது வட்டகம். நன்றி.
3: கொடை வள்ளல் வல்வில் ஓரி பற்றிய சிறு நாடகம் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர் மாணவியர்கள்.
4: பாரணின் எல்லாம் குழந்தைகள் அழுதபடி,
5: அம்மா பசிக்கிறது சோறு போடுங்கள்,
6: அம்மா பசிக்கிறது சோறு போடுங்கள்.
7: நங்காய், குழந்தைகள் ஏன் அழுகின்றன? உணவு கொடுக்க கூடாதா?
8: இருந்தால் கொடுத்திருப்பேனே. தானியங்களும் அவம் நேற்றே தீர்ந்து போய்விட்டன.
9: இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகிவிட்டேன். என் செய்வேன்?
8: ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
9: சொல் நங்காய். நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தை பசி நீங்கட்டும்.
8: கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள். அள்ளி கொடுக்கும் வல்லல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே.
9: ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடி தீரத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே செல்கிறேன்.
8: சென்று வாருங்கள். தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கிறோம்.
4: அரசவை வாலியமன்னா, இசைபானர் ஒருவர் உங்களுக்கான வாசலில் காத்திருக்கிறார்.
9: தடுக்காதே, அவரை விரிந்து உள்ளே அனுப்புக. கொள்ளுமலை குறுக்கவா கொடைத்திருத்தின் கோமகனே, நீ வீர் வாழ்க, உமது படை வாழ்க.
10: தரணி எங்கும் தமிழிசையின் புகழ்பரம்பும் வாணரே, வருக வருக, வளரட்டும் தமிழ் தொண்டை. எம்மை நாடி வந்த காரணம்
9: வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது.
10: தமிழ் பரம்பும் மணரே, உமது நிலை என்னை வருத்தமர செய்கிறது.
9: உணவின்றி என் நீள மெலிந்து கிடைக்கிறாள். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணி உயிரை தேங்கி எப்படி இருக்கின்றனர்?
10: கலக்கம் வேண்டாம் மாணரே, உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு.
9: மரம் பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைந்து உதவுங்கள்.
10: ஆகட்டும் பானடே,

0: அமைச்சரே வாருங்கள், இப்பானரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள்.
1: அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன்.
0: பொற்காசுகளை அள்ளி தருக. ஆணைமணிகளும் யானைகளும் அனுப்பிடுக. பற்பல பொற்காசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக.
1: தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே.
2: கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலை உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்க. வாழ்க வாழ்க, நீவீர் வாழ்க.
0: போய் வரும் பணரே, நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடுடி வாழ்க.

வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: करके बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்றுமுன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின்

பொறுப்பிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப் போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள்.

இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமாதேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டுக்கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே,

விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம், ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்துக்கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் 50%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன்.

0: நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடிக் கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட். அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேற்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேற்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கிவிடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்படத் தொடங்கிவிடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியன்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: देश ने एक बड़ी सफलता पाई है। C-295 यह विमान मेड इन इंडिया है और C-295 विमान ने अपनी पहली उड़ान पूरी की है और ऐसे 40 विमान भारत में ही बनाए जा रहे हैं। इससे एमएसएमई और एरोस्पेस सेक्टर को नई शक्ति मिल रही है। आज समुद्र से लेकर आकाश तक हमारा भारत अधिक सुरक्षित और आत्मनिर्भर बन रहा है।
1: Mr. Modi exuded pride that India achieved success linked to the country's security and self-reliance this month. He attended an event in Kolkata recently where INS Dunagiri, INS Sanshodhak and INS Agrah were inducted into the Indian Navy's fleet. The Prime Minister was pleased to note that everything is indigenous from the design to the manufacturing of these ships. The Prime Minister stated that in the month of June, the DRDO also successfully tested an indigenous long-range land attack cruise missile. This was developed jointly by DRDO laboratories and Indian industry partners. Mr. Modi noted that India is becoming increasingly secure and self-reliant from the seas to the skies. The Prime Minister also spoke about International Yoga Day, which saw the entire world join hands with India's efforts. He mentioned the World Yogasan Championship held in Ahmedabad, where India won a total of 114 medals in this event, including 102 gold.
0: विश्व योगासन चैंपियनशिप की भी बड़ी चर्चा हुई। इसमें भारत ने कुल 114 पदक जीते, इनमें 102 गोल्ड मेडल भी शामिल है। भारत इस चैंपियनशिप की पदक तालिका में पहले स्थान पर रहा।
1: Prime Minister Modi stated that the power of public participation in nation building is a tremendous asset for India. He said this public participation was seen again after he urged countrymen on a few points in view of the prevailing warlike situation in West Asia.
0: पश्चिम एशिया में बनी युद्ध की स्थितियों को देखते हुए मैंने देशवासियों से कहा था कुछ समय के लिए सोना खरीदने से बचें, लोगों से कहा था कि विदेश में छुट्टियां मनाने से बचें, लोगों से कार पुलिंग को भी बढ़ावा देने की अपील की थी, किसानों से केमिकल मुक्त खेती के लिए, खेत बचाने के लिए और प्राकृतिक खाद का ज्यादा से ज्यादा इस्तेमाल का आग्रह किया था। मेरी अपील का उन्होंने न सिर्फ समर्थन किया बल्कि हर तरफ से उसमें अपना सहयोग कर रहे हैं।
1: The Prime Minister also spoke about the importance of the Pradhan Mantri Jeevan Jyoti Bima Yojana. He said this scheme provides an insurance cover of 2 lakh rupees to a person's family in the event of their unfortunate death. In this episode of Mann Ki Baat, Prime Minister Modi also touched upon the subject of superstition. He noted that superstition has been deeply ingrained in human society for millennia. He cautioned people against believing in superstitions. Mr. Modi shared how the rare Hargila bird found in Assam was considered inauspicious in certain parts of the state. He said the Hargila plays a vital role in keeping nature clean. Mr. Modi said that trees housing Hargila nests were even cut down due to superstition. The Prime Minister stated that it was during that time that biologist Purnima Devi Barman resolved to change the misconceptions deeply rooted in people's minds. Indian assistance sent under Operation Amistad has reached Venezuela. In a social media post, External Affairs Minister Dr. S. Jayashankar expressed confidence that the field hospital unit, relief supplies, medicines and medical equipment will bolster ongoing post-earthquake relief efforts in the country. Prime Minister Modi and Defence Minister Rajnath Singh paid tributes to India's former minister P.V. Narasimha Rao on his birth anniversary today. In the ICC Women's T20 World Cup, India will take on Australia in their final Group A match at Lord's Cricket Ground in London today. The match is scheduled to begin at 7 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நிலையத்தில் நேரம் 12:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்களே, சிநேகிதியே இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் கால் பண்ணி ஹெல்த் டிப்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகள், அப்புறமா வீட்டை நாம எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள்லாம் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளியே யாரோடையும் ஷேர் பண்ணாம இருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாத்துக்குமே சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நீங்க கால் பண்ண வேண்டிய எண் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி 9344-1001-1 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 0423 இணைப்பு எண்ணோட 2966781. இந்த எண்களை ஏதாச்சும் ஒரு எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள், அருமையான குறிப்புகள் எல்லாத்தையுமே எங்களோட ஷேர் பண்ணுங்க. இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திற்காக முகேஷ் மதுஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியது. நேர்களே, இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே, இதில் பெண்கள் வந்து நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்புகள், வீட்டு குறிப்புகள், வீட்டை நாம் எப்படி அலங்காரம் வச்சுக்கலாம், அப்புறம் தோட்டத்தை எப்படி பராமரிக்கலாம், சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்கள்லாம் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ண கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி காலர்ஸ் கூட பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு குறிப்பு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகத்தில் பார்த்தீங்கன்னா முகப்பரு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முகப்பரு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வெந்தயக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெந்தயக்கீரையை அரைச்சி தினமும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கனாக்கா முகப்பருக்கள் மறையும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அருமையான இன்னொரு பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக ரஞ்சித் சங்கீதா ஆகியோர் இணைந்து பாடியது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நம்ம நிகழ்ச்சியில ஸ்நேகிதியே லைன்ல இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் தகவல்கள் நமக்கு சொல்ல போறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
1: நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே மகா, சொல்லுங்க என்ன குறிப்புகள் தர போறீங்க நீங்க?
1: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம், ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க.
1: அதாவது மேடம், முடி வந்து அடர்த்தியாவும் நரவிழாம இருக்கிறதுக்கு ஆரஞ்சு தோல், ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த தோல், எலுமிச்சம்பழ தோல், சீவக்காய், வெந்தயம், இது எல்லாம் காய வச்சு நல்லா காய வச்சிருங்க. காய வச்சு அரைச்சிட்டு வாரத்துக்கு ஒருக்க, அதுக்கு மேல எல்லாம் தலை குளிக்க டைம் இருக்க, ஏன்னா இதுக்கு வந்து நிறைய தேய்ச்சி குளிக்கணும், நிறைய தண்ணி அலாசணும், அதனால வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சுட்டே வாங்க. முடி நரைக்கவே நரைக்காது ஒண்ணு. ரெண்டாவது வந்து முடி உதிராது, முடி அடர்த்தியா வளரும். பாட்டிக்கு 80 வயசோ 90 வயசோ தெரியாது, ஆனா அவங்கள நான் பாட்டின்னு கூப்பிடுறா, அம்மானு கூப்பிடுறான்னு, ஏன்னா ஒரு முடி கூட அவங்களுக்கு நரைச்சது.
0: இதை பயன்படுத்தி இது வரைக்கும் ஒரு முடி கூட நரைக்கவே இல்லைங்களா? அவங்க தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு
1: இருக்காங்க. இதுதான் போட்டு குளிப்பாங்க அவங்க. அப்புறம் வந்து முகத்துக்கு வந்துமா, முகத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த கிரீம் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, நாளடைவில் அது வந்து சுருக்கமெல்லாம் விழுந்துரும், அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. முகம் என்றும் 16 இருக்கணும்னா இந்த இது இருக்கு இல்லைங்களா, ரோஜா பூ இதழ், அது நாட்டு ரோஜா, அது மணமா இருக்கு, ரோஸ் கலர்ல இருக்கும், மணமா இருக்கு, அது சின்ன குட்டி குட்டியா தான் இருக்கும், ரொம்ப பெருசாவெல்லாம்
0: இருக்கும், சொல்லுவாங்களா அதுதானுங்க,
1: நாட்டு ரோஜா. ஆமாங்க, நாட்டு ரோஜான்னு சொல்லுவோம் நாங்க. அது அந்த ரோஸ் பறிச்சுட்டு வந்து அந்த இதழை எல்லாம் அரைச்சு ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி லிப்ஸ்லயும் பூசிக்க, ரெண்டு லிப்ஸ்லயும் பூசிக்கணும், முகத்திலயும் பூசிக்கணும். நைட்டு பூசிட்டு காலையில எந்திரிச்சு கழுவுங்க, அப்படியே கழுவிட்டு இருக்க கலரே மாதிரி ரோஸ் கலர் ஆயிருவீங்க, நாட்டு ரோஜா ஆயிருவீங்க.
0: அப்படிங்களா? சரி சரி. அந்த ரோஜா இதழ்களை நீங்க அரைச்சு போடணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அந்த இதழ்களை வந்து காய வச்சு அரைச்சு போடணுமா இல்ல அப்படியே அரைச்சு போடலாமா?
1: பச்சையவே பச்சையவே டெய்லி வீட்டுல ரோஜா பூ வளர்த்தணும், இதுக்காக நீங்க அழகா இருக்கணும்னா மெனக்கெட்டுதான் ஆகணும். ரோஜா பூ நாட்டு ரோஸ் வாங்கி வச்சுக்கிட்டா எக்கச்சக்கமா பூக்கும்.
0: சரி சரி.
1: அது உரம் எல்லாம் போட்டீங்கன்னா அது டெய்லி படுக்கு போகும்போது மெனக்கெட்டுதான் அரைக்கணும், அழகா இருக்குதான் சும்மா இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க, நம்ம அழகா இருக்கணும்னா கஷ்டப்படணும்.
1: லிப்ஸ்டிக் ஏதாவது விசேஷத்துக்கு லிப்ஸ்டிக் போட்டா லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது, இந்த ரோஸ் கலர் உங்களுக்கு பத்துல இன்னும் நல்லா சிகப்பா இருக்கணும் லிப்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மருதாணி இருக்குல்ல கொழுந்து, சில மருதாணி சவக்கவே சவக்க, சில மலர் தொட்டாலே சவக்கும், அந்த மாதிரி மருதாணி தான் நாங்க வச்சிருக்கோம். இதழ் வந்து சிறுசா இருக்கும், வெளிர்ல பச்சை மாதிரி இருக்கும், அந்த மருதாணி கொஞ்சம் பறிச்சு நல்லா அம்மிக்கல்ல வச்சுதான் நாங்களும் அரைப்போம். அம்மிக்கல்ல வச்சு அரைச்சிட்டு கொஞ்சம் ரோஜா இதழ், அதாவது நாட்டு ரோஜா இதழ், அதையும் அரைச்சிட்டு லெமன் கொஞ்சமா புழிஞ்சு மேல எல்லாம் வந்து ஒரு இது மைதா மாவுல வந்து காட்டன் திரியில பேஸ்ட் போடுறீங்க, உதட்டுக்கு மேல எல்லாம் பட்ட சிகப்பா அசிங்கமா தெரியும், ரெண்டு உதத்துக்கும் சைடுலயும் இந்த மாதிரி இந்த இதை போட்டு இது போட்டுருங்க, பத்து போட்டுருங்க, போட்டுட்டு இதழ மட்டும் இதெல்லாம் மட்டும் இந்த அரைச்ச விழுத நைட்டு படுக்கு போகும்போது போட்டுருங்க. முழுங்கவெல்லாம் கூடாது, அத முழுங்காம அப்படி போவா, லிப்ஸ்ல மட்டும் இருக்கணும். காலையில எந்திரிச்சு கழுவிருங்க. அப்பா எந்த ஊர்ல வாங்கினீங்க? இது அமெரிக்காவில்
0: வாங்கினீங்களா?
1: இருக்கும் அந்த ரோஸ் இருக்கா, ரோஸும் சிவப்பு கலந்து இருக்கும், எலுமிச்சம்பழம் போட்டோம்னா நல்லா அப்பிக்கும்.
0: சரிமா, சரி,
1: நல்லா இருக்கும். இந்த மாதிரி அழகு பண்ணிக்கலாம். அப்ப இல்ல உங்களுக்கு வந்து

0: ஏற்காடு துணி உதிராது, உடம்பு எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும்.
1: குளிர்ச்சியா
0: நல்லெண்ணெய்
1: இருக்கும்.
0: தேய்ச்சி குளிக்கவே வேண்டியதில்ல,
1: ஓகே
0: அவ்வளவு
1: ஓகே.
0: குளிர்ச்சியா இருக்கு. இது வந்து ரொம்ப குளிர்ச்சி, ஆனா ரொம்ப சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க இதை தேய்ச்சி குளிக்க கூடாது,
1: ஆமா, இன்னுமே அவங்களுக்கு கோல்டு ஜாஸ்தி ஆயிடும்.
0: ஜாஸ்தி ஆயிரும் அப்படி. அப்புறம் வந்து சமையல் குறிப்புன்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த எல்லா காய்கறி, பூசணிக்காய், பரங்கிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம், ஒண்ணு தப்பே இல்லை. எல்லா காயும் அரிஞ்சு வச்சுக்கிட்டு, கீரையில வந்து அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரை எல்லாமே ஒரு ஒரு காய்பிடி போடுங்க. போட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எல்லாம் சேர்ந்த போது 1/2 கிலோ வந்துருச்சுன்னா, 1/2 கிலோவே அரிசி, அரிசி 1/2 கிலோ அரிசியை நல்ல அரிசியா ஒரே விசில வேகிற மாதிரி நல்ல அரிசியா தேர்ந்தெடுத்து ஊற வச்சிருங்க. ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இந்த காயெல்லாம் போட்டு எண்ணெய் ஊத்தி, உங்களுக்கு சோம்பு, இந்த இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் அரைச்சே போட வேண்டாம், சும்மா நைஸா தட்டி போட்டுருங்க. கம்ம கம்மன்னு வாசம் வரும். புதினா தலை, மல்லித்தலை எது வேணாலும் போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம். உங்களுக்கு பிடிச்சா போடலாம், பிடிக்கலாம் போட வேண்டியதுல. பருப்பு வந்து துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, தட்டப்பருப்பு, மொச்சப்பருப்பு, எந்த பருப்பு கிடைச்சாலும் அது ஒரு ஒரு கை போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா இது 1/2 கிலோ, இது 1 கிலோ வந்துருச்சு காய்கறி மொச்ச பருப்பு வகைனா, நீங்க 1 கிலோ அரிசியே போடலாம், இல்ல 1/2 கிலோ வந்துருச்சுன்னா 1/2 கிலோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை அனுசரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊத்தி, நல்லா 2 சோம்பு போட்டு பொரிய வச்சுட்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த பூண்டு இஞ்சி விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. மஞ்சத்தூள் வேணாலும் போட்டுக்காங்க. போட்டுட்டு காய் வந்து போடுங்க, எல்லா காயும் போட்டு நல்லா வதக்குங்க. மிளகாத்தூள் நல்லா போடுங்க. பச்சை மிளகாய் வந்து பொடி பொடி பொடி பொடியா சின்ன கண்ணுக்கு தெரியாத பீஸா அரிஞ்சு போடுங்க, ஏன்னா பெருசா இருந்தா குழந்தைய கடிச்சுட்டா கத்துவாங்க. நல்லா அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கீரை எல்லாமே கீரையும் போட்டுருங்க, எல்லாம் போட்டு வதக்கிட்டு, இந்த அரிசி கழுவி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த அரிசி போட்டு ஒரு 2 வதக்கு வதக்குங்க. வதக்கிட்டு உப்பு போட்டு குக்கரை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தாலும் எடுத்துருங்க. இது பேரு வந்து கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கும் அதுல, பருப்பு இருக்கு, அரிசி இருக்கு, கீரை இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்கன்னா எதை பத்தி கவலையே பட வேண்டியதில்ல. அது சாப்பிடல, சத்து இல்ல. பொன்னாங்கண்ணி கீரை கூட போடலாம். பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் போடலாம். எது காஸ்ட்லி, எல்லாம் நல்லது, எல்லாம் கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. போட்டு இந்த சாதத்தை எடுத்து வச்சுட்டு இதுக்கு வேணா தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு எனர்ஜியே
1: ஓகே
0: எல்லாம்
1: ஓகேம்மா.
0: சத்துமே கிடைக்குது இல்லைங்களா?
1: ஆமாங்க, எல்லாமே கிடைக்குது. ஓகேம்மா, அழக குறிப்புகள், சமையல் குறிப்புகள் எல்லாமே ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றி. நேர்களே, நம்ம கூட பேசின நேயர் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்புகள் தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க அழகு குறிப்புகளே ஒரு 5-6 சொன்னாங்க. அப்புறம் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக எப்படி வச்சுக்கணுன்றதையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சமையல் குறிப்பு கூட கொடுத்துருக்காங்க. கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறிகள், எல்லா பருப்பு வகைகள், கீரை வகைகள் எல்லாத்தையுமே போட்டு செய்யுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது, உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அருமையான தகவலோடு நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான கருத்துக்களை ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்களோட FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஓப்பிடு.
1: நேர்களை கேட்ட அந்த பாடல் ஜெமினி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் இணைந்து பாடியது. நிலையத்தில் நேரம் 12:33. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே.
2: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா.

நேர்களை கேட்ட அந்த பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியது. கேட்ட அந்த பாடலுடன் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: தொடர்வது 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டுக் கொண்டு வருகிறது.
1: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 உலகமெங்கும் 2,500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
2: இந்த முறை உலகின் 2,500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
1: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சினையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
2: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 அதிகமானது.
1: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
3: சாத்தியம்
2: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக நமது மண்பாண்டம் தயாரிப்போர்

0: உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
2: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நிலையத்தில் நேரம் 12:50.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: தேசிய ஏரோ என்ஜின் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப விடாமுயற்சியே ஒரு நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றும். இன்று நமது பாதுகாப்புத்துறை ஏவுகணைகள் தயாரிப்பிலும் போர்க்கப்பல்கள் கட்டுவதிலும் உலக அரங்கில் அசாத்திய சாதனைகளை படைத்து வருகிறது. வான்வெளியிலும் நமது தேஜஸ் மற்றும் வருங்கால 5ஆம் தலைமுறை போர் விமானமான ஆம்கா ஆகியவை இந்தியாவின் வலிமையை உலகிற்கு பறைசாற்ற தயாராகி வருகின்றன. ஆனால் ஒரு போர் விமானத்தின் உண்மையான பலம்

0: அதன் ரக்கைகளில் மட்டுமில்லை, அதன் உள்ளே இருக்கும் இதயம் போன்ற உந்து விசை எந்திரத்தில்தான் இருக்கிறது. இந்த வான்வழி எந்திர தயாரிப்பில் நம் நாடு முழுமையான தற்சார்பை அடைவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு துறை திட்டம்தான் தேசிய ஆரோ என்ஜின் இயக்கம். இராணுவ போர் விமானங்களுக்கு தேவையான அதிநவீன ஜெட் எந்திரங்களை உலகிலேயே மிகச்சில நாடுகளால் மட்டுமே வடிவமைக்க முடிகிறது. இதன் நோக்கம் பாதுகாப்பு துறையில் நாம் மற்ற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை முற்றிலுமாக ஒழித்து அதிநவீன உந்துவிசை எந்திரங்களை இந்தியாவிலேயே வடிவமைத்து தயாரித்து சோதிப்பதே ஆகும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது DRDOவின் கீழ் உள்ள எரிவாயு விசையாழி ஆராய்ச்சி நிறுவனம் GTRE கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. இதுவரை நாம் தயாரித்த காவிரி என்ஜின் திட்டத்தின் மூலம் கிடைத்த பெரும் அனுபவங்களை கொண்டு அடுத்த தலைமுறைக்கான அதிநவீன எந்திரங்களை உருவாக்குவதே இதன் முக்கிய பணியாகும். சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதுபோல் ஒரு போர் விமான எந்திரத்தை தயாரிப்பதற்கு உலகத்தரம் வாய்ந்த உலோகம் மற்றும் வெப்ப மேலாண்மை தொழில்நுட்பம் மிக மிக அவசியம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு ஆரோ என்ஜின் தயாரிப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு கலை. இதில் வெப்ப இயக்கவியல் அதாவது தெர்மோடைனமிக்ஸ், பொருள் அறிவியல் மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் திரவ இயக்கவியல் ஆகியவற்றை ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும். எந்திரத்தின் உள்ளே எரிபொருள் எரியும் போது கடுமையான வெப்பத்தை கட்டுப்படுத்துதல், 1500 டிகிரி செல்சியஸ் போன்ற மிக உயர்ந்த வெப்பநிலையிலும் நிமிடத்திற்கு 10,000 சுற்றுகளுக்கு மேல் சுழலும் போது உருகி போகாத தனித்துவமான ஒற்றை படிக உலோகம் தயாரித்தல், காற்றின் ஓட்டத்தை சீராக கையாளுதல் ஆகியவை இந்த திட்டத்தின் மிக முக்கியமான சவாலாகும். வளர்ந்த வல்லரசு நாடுகளே இத்தகைய அடுத்த தலைமுறை எந்திரங்களை உருவாக்க 25 முதல் 30 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கின்றன. ஆனால் இந்தியாவின் தற்போதைய அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு நமது விஞ்ஞானிகள் இந்த எல்லையை மிக குறுகிய காலத்திற்குள் கேட்டு போர்க்கால அடிப்படையில் உழைத்து வருகின்றனர். ஆரோ என்ஜின் தயாரிப்பில் உள்ள மற்றொரு பெரிய சவால் அதை சோதித்து பார்ப்பது ஆகும். இதுவரை நமது எந்திரங்களை சோதிக்க நாம் ரஷ்யா, பிரான்ஸ் அல்லது அமெரிக்காவிற்கு பெரும் செலவில் அனுப்ப வேண்டியிருந்தது. இந்த தடையை உடைக்க கர்நாடக மாநிலம் ராமன் நகரில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய வானூர்தி எந்திர சோதனை வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இங்கு உருவாக்கப்படும் உயர் வெப்ப கலவை உலோகங்கள் ராணுவத்திற்கு மட்டுமன்றி சிவில் விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி துறைக்கு பெரும் பலனையும் தரும். தேசிய ஆரோ என்ஜின் இயக்கம் என்பது வெறும் உலோகம் மற்றும் எந்திர பாகங்களை இணைக்கும் ஒரு பணி அல்ல. இது இந்தியாவின் வான் எல்லைக்கு பாதுகாப்பு அரண் அமைக்கும் ஒரு மாபெரும் தேசப்பணி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற தத்துவத்தின்படி நமது இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கடுமையான உழைப்பால் விரைவில் இந்திய போர் விமானங்கள் இந்திய மண்ணிலேயே தயாரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரங்களை கொண்டு விண்ணை சாடும் காலம் கைகூடி வரும். 2047 ஆம் ஆண்டு இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும்போது நமது சொந்த ஆரோ என்ஜின்கள் நமது இறையாண்மையை உலகிற்கு பறைச்சாற்றும். விண்ணிலும் தற்சார்பு பெறுவோம், புதிய சரித்திரம் படைப்போம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தேசிய ஆரோ என்ஜின் இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: நிலையத்தில் நேரம் 12:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

0: கேட்ட அந்த பாடல் ராமன் பிரபு படத்திற்காக சுஜாதா பாடிய பாடல் அது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று

0: காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: நிலையத்தில் நேரம் 1:21. நிகழ்ச்சியில் தொடர்வது

पलटे ढलती छत पर।

கேட்ட அந்த பாடல் லஜ்ஜா படத்திலிருந்து. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட அந்த பாலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 1:45 மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டது.

0: பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
2: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களாம் நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
0: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 நாட்களில் மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 மணிக்கு எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நிலையத்தில் நேரம் 1:55. தொடரும் நிகழ்ச்சி திரைகாணம்.

கேட்ட அந்த பாடல் மெர்சல் படத்திற்காக ஜி வி பிரகாஷ் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் நரேஷ் ஐயர் பாடிய பாடல் இது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது.

0: statement, United States Central Command said Iran had been given an opportunity to uphold the ceasefire, but instead launched a one-way attack drone that struck Panama-flagged oil tanker MT Kiku. Iran's foreign ministry, meanwhile, said it had carried out strikes against targets linked to American forces, blaming it as the treaty-breaking United States regime for renewed escalation. This is Vinod Kumar for Akashvani News from Dubai.
1: Indian assistance sent under Operation Amistad has reached Venezuela. In a social media post, External Affairs Minister Dr. S. Jayashankar expressed confidence that the field hospital unit, relief supplies, medicines and medical equipment will bolster ongoing post-earthquake relief efforts in the country. On to sports now. Kidambi Srikanth has advanced to the men's singles final of the U.S. Open Badminton Championships at the Titan Gym in California today. Srikanth defeated Japan's Yudai Okimoto in a hard-fought semi-final. He will next face Su Li Yang of Chinese Taipei in the final. In ICC Women's T20 World Cup, India will take on Australia in the final Group A match at Lord's Cricket Ground in London today. The match is scheduled to begin at 7 p.m. Indian Standard Time. In men's cricket, India will take on host Ireland in the second and final T20 international of the two-match series in Belfast today. The match is scheduled to begin at 6 p.m. Indian Standard Time. In FIFA World Cup, Argentina star Lionel Messi has become the first player in history to score in 7 consecutive World Cup games. The 39-year-old scored with a free kick after coming off the bench as Argentina won 3-1 against Jordan. It was Messi's 6th goal of the 2026 World Cup and he leads the Golden Boot race by 2 goals. Lo Celso and Lautaro Martinez scored the other 2 goals for Argentina as they finished their Group J campaign with 3 wins from 3. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi says India is becoming increasingly secure and self-reliant from seas to the skies with focus on indigenous defence production. Highlights completion of maiden flight of C-295 aircraft made in India. In his Mann Ki Baat program on Akashvani, Mr. Modi expresses gratitude to the citizens of the country for actively supporting his recent appeal to avoid buying gold, foreign travels and promoting carpooling for some time. India and Seychelles signed agreements on various subjects including health, agriculture, finance and space following delegation-level talks in Victoria. Government asks Indian citizens not to undertake Kailash Mansarovar Yatra without all required travel documents. Security situation in West Asia deteriorates sharply with both US and Iran launching fresh military strikes against each other. And in ICC Women's T20 World Cup, India to take on Australia in the final Group A match in London today. With that, we end the midday news.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நிலையத்தில் நேரம் 2:15. நேயர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி நீலமலை வாழ்வியல்.
3: நீலமலை வாழ்வியல். நீலகிரி மாவட்டத்தில் தொன்மையான கலாச்சாரங்களோடு வாழ்ந்து வரும் தொல் பழங்குடிகளின் வாழ்க்கை முறைகள் குறித்து பிரதிபலிக்கும் நிகழ்ச்சி இது. நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின்

தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை, அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள் இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில கோத்தர் பழங்குடிகளின் வாழ்வியல் முறையில் சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் சிறப்புகள் பல இருக்கு. அதை வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு வரீங்க. அந்த வரிசையில நீலகிரியில் உள்ள பண்டைய பழங்குடி கோத்தர் பழங்குடிகள் இருக்கும் கிராமங்களில் அனைவராலும் சாதாரணமாக எதேச்சையாக சென்றுவிட முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்களுக்கான வாழ்வியலில் கட்டுப்பாட்டு முறைகள் பழங்காலம் தொட்டே பின்தொடர்ந்து வருவதாக சொல்லும் இவர்கள் தங்களின் கிராமத்தில் காலணிகளை அணிவதை தவிர்ப்பதாகவும் சொல்றாங்க. கிராமம்னா அப்படித்தான், அந்த காலகட்டங்கள்ல யாருமே அதிகம் காலணிகள் கிராமத்துக்குள்ள அணிந்திருப்பது இல்லை எனும்போது இவர்களோ தங்களின் ஒவ்வொரு கிராமங்களிலும் தனியான எல்லைக்கோட்டினை வகுத்திருக்கிறாங்க. அவர்களின் ஊர் எல்லைக்குள்ள போனாலே காலில் அணிந்திருக்கும் செருப்பை கழட்டி வெறுங்காலில் நடக்கின்றனர். ஏன் இப்படி என கேட்டால், தங்களின் கிராமத்தில் சில பகுதிகள் கட்டுப்பாடுகளுக்குட்பட்ட இடங்கள் என்றும் அந்த பகுதிகளில் தாங்கள் தங்களின் பாரம்பரிய உடையில் செல்ல வேண்டிய இடங்கள், அதனாலேயே தற்போது தாங்கள் பயன்படுத்தும், அதாவது நாம் பயன்படுத்தும் உடைகள் நவீன நாகரிகத்தை பின்தொடர்ந்த காலங்களிலிருந்தே பயன்படுத்துகிறோம். குறிப்பா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தங்களின் உடையானது வராடு எனும் தங்களின் மொழியில் சொல்லப்படும் செடியிலிருந்து இலைகளை கோர்த்தும் அந்த செடியிலிருந்தே நாரை எடுத்ததாகவும் சொல்கின்றனர். அதன் பிற்பாடுதான் தங்களின் முன்னோர்கள் நாகரீக வாழ்க்கை முறைக்கு மாறும்போது வெள்ளையுடைகளை மட்டும் வாங்கியதாகவும், இது எப்படி இவர்களின் பழக்கத்திற்கு வந்தது எனும்போது உப்பை வாங்குவதற்காக சமவெளி பகுதிகளுக்கு செல்வதாகவும், அதனை இவர்கள் பேட்டைக்கு செல்வதாகவும் சொல்வதுண்டு எனவும், அப்போதே தங்களுக்கான வெள்ளை ஆடைகளை பெற்று வருவதாகவும், இவர்களின் ஆடைகளில் ஆண்களுக்கென்றும் பெண்களுக்கென்றும் தனியான வகையில் ஒரு வித்தியாசமான முறையில் ஆடைகளை அணிகின்றனர். பெண்கள் கீர் என்றும் ஆண்கள் ஒடுக்கட் முண்ட் என்றும் சொல்வதாகவும், அப்படி இருந்த சமயத்தில் தங்களுக்கான காலணிகள் என்பது இல்லை, இதனால் பிற்காலங்களில் காலப்போக்கில் வெளியுலகிற்கு செல்லும் பொழுது காலணிகளை அணிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்ததாகவும், அப்படி வெளியூர்களுக்கோ வெளிப்பகுதிகளுக்கோ சென்று வந்தால் தங்களின் கிராம எல்லைக்கு வந்தவுடனே காலணிகளை கழட்டிவிட வேண்டும் என்றும், வெறுங்கால்களில் செல்ல வேண்டும் என்றிருந்ததாகவும், இதனாலேயே தற்போது வரையிலும் அதை பின்பற்றி வருவதாகவும் சொல்கின்றனர். காலப்போக்கில் இம்முறை மாற்றத்தை கண்டுள்ள இவர்கள் இப்போது குறிப்பாக 10-15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்துதான் எல்லோரும் எங்கள் கிராமங்களில் காலணிகளை அணிந்து வருகிறோம், அதை வழக்கத்தில் கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்கின்றனர். சில கட்டுப்பாடுகள் இன்னும் கடைபிடித்துத்தான் வருகிறோம் என்றும் சொல்கின்றனர். இன்றளவும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தங்கள் கிராமத்தில் காலணிகள் போட்டு வரக்கூடாது என்றும் அப்படியான கட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் சொல்கின்றனர். இவர்களின் கிராமங்களுக்கு செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்க வேண்டுமானால் காலில் காலணிகள் இல்லாமல் செல்ல வேண்டும் என்கின்றனர். ஏன் அந்த இடங்களில் மட்டும் அப்படி என கேட்டால், தங்களின் முன்னோர்கள் காலம் தொட்டு இன்று வரையிலும் தங்களின் பாரம்பரிய உடையணிந்து செல்லும் இடங்களில் மட்டுமே காலணிகள் பயன்படுத்துவதில்லை, மேலும் தங்களின் முன்னோர்களை வழிபடும் முதன்மை பூசாரிகளின் வீடுகள் மற்றும் வீதிகள் என பல இடங்களை இன்றளவும் புனிதமாக வணங்கும் இடங்கள் மற்றும் இவர்கள் கூடும் வழிபாட்டு இடங்கள் எனவும், பசுமையான மரங்களையும் கிராமத்தின் நடுவே வளர்ப்பதும் அந்த மரங்களை பாதுகாத்திடவும் அதனை தெய்வீகமாக வழிபடுவதனாலே மரத்தடியின் அருகேயும் காலணிகளை பயன்படுத்துவது இல்லை என்றும் சொல்கின்றனர். இப்படி தங்களின் வழிபாட்டு இடங்களை பெரிய பெரிய கற்களை கொண்டும் பாதுகாப்பு சுவர்கள் போல அமைக்கப்பட்டு அந்த பகுதிகளை அடையாளப்படுத்தி இருக்கின்றனர். இப்படி இருக்கும்போது சாதாரணமாக இவர்களுடைய கிராமங்களுக்கு செல்லும் போது இந்த பழங்குடி மக்களின் சிறு குழந்தைகள் கூட சிறு வயது முதலே தங்களின் பாரம்பரிய இடங்களை புனிதமாக மதித்து வரும் வழக்கமாக கொண்டு வருகின்றனர். இதனால் இவர்களின் குக்கிராமங்களை கோக்கால் என்றழைக்கின்றனர். இவர்களின் ஊர்களை வியந்து பார்க்கும் வண்ணம் இருக்கிறது. காலணிகள் கிராமத்தில் போடக்கூடாது என்பது ஒரு விஷயமா என என்ன தோன்றும் நமக்கு? கண்டிப்பாக இதுவும் ஒரு அனுபவத்தை தருகிறது. இவர்களின் வாழ்வியல் முறைகள் கண்டிப்பாக நீலகிரியில் 7 கிராமங்களில் வாழும் கோத்தர் பழங்குடிகள் தங்கள் கிராமங்களை கோக்கால் என்று அழைக்கின்றனர்.

கோக்கால் என்றால் கோத்தர் பழங்குடிகள் வாழும் கிராமம் என்றே பெயராம். இவர்களின் ஏழு கிராமங்களான மேனாடு, கிநாடு, பொறுகாடு, திச்சுக்காடு, கொல்மேல், குருகோஜ், கலாஸ் என்கின்ற ஊர்களில் மட்டுமே வாழ்ந்து வருவதாக சொல்கின்றனர். இப்படியான கிராமத்து பெயர்களை வந்து கேள்விப்பட்டதில்லையே என யோசிக்க தோணுதா? அந்த ஏழு கிராமங்களுக்கும் இவர்களின் பெயரால் அழைக்கப்படும் கிராமத்து பெயர்கள் என்றே சொல்லலாங்க. அந்த கிராமங்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கு அப்படிங்கறத அடுத்த வாரம் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, மீண்டும் இதே நாள் இதே நேரத்தில் நீலமலை வாழ்வியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு கோ கனகராஜ்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

தொடரும் நிகழ்ச்சி மேட்னி நேரம், ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று எங்க சின்னராசா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடிய பாடல் அது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மேட்னி நேரம், ஒரு பட பாடல்கள்.

கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். அது நிகழ்ச்சியின் நிறைவாக

0: லாவட்டம் போடும் பட்டுப்பூச்சிதாம்மா நீ வாமா
1: வரமாட்டேன் போ.

இத்துடன் இன்றைய மேட்னி நேரம் ஒரு பாட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இடம்பெற்ற பாடல்கள் எங்க சின்னராசா படத்திலிருந்து.

0: என்ன சர்ப்ரைஸ், நீ டூ கேலியும் இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
0: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
0: வரேவா, சூப்பர் ஜீவம்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: திம்பிள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
0: ஜீவம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், சென்னை கொரட்டூர், அயப்பாக்கம், நெற்குன்றம், தாமரப்பாக்கம், வளசரவாக்கம், ஊத்துக்கோட்டை, புழல் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. வாணியம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை அண்ணாநகர் மேற்கு, வில்லிவாக்கம், ஆம்பூர், சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை எம்ஜிஆர் நகர், திருநின்றவூர், எலந்தைக்குட்டைமேடு, அவலாஞ்சி, மடிப்பாக்கம், மணலி, மதுரவாயல், கொளத்தூர், சைதாப்பேட்டை, அரூர், திருவொற்றியூர், கிருஷ்ணகிரி, அம்பத்தூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், எண்ணூர், அமைந்தகரை, விம்கோ நகர், முகலிபாக்கம், சின்னக்கோரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தண்டையார்பேட்டை, கொளப்பாக்கம், டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மணலி, பெரியப்பட்டி, நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், மணலி நியூ டவுன், அரூர், திருவாலங்காடு, சாம்ராஜ், வடபுதுப்பட்டு, சென்னை கொரட்டூர், செருமுள்ளி, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சாலிகிராமம், குடியாத்தம், கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், கல்லன்றி, பேசின்பாலம், கலசப்பாக்கம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டூர், அடையாறு, உட்பிரையர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பேரையூர், மாதவரம், பெரம்பூர், பெருங்குடி, நந்தனம், ஓமலூர், திருத்தணி, வேலூர், கலவை, குமுடிப்பூண்டி, பாரூர், மேட்டுப்பட்டி, கெத்தை, ஆலங்காயம், காட்பாடி, ஆற்காடு, மேலாளத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிக்கரணை, ஊத்தங்கரை, பாம்பாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி

அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது, இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலையே தொடரக்கூடும். இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். நேர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து வானொலியில் ஒலிபரப்பாக கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. முதலில் ஒரு திரைப்பட பாடலை கேட்போம். மறுபடியும் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி FM 101.8. ஹலோ ஊட்டி நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டியில் திரைகாணம். கேட்ட அந்த பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் அண்ட் நிதிஷ் இவங்களோட வாய்ஸ்ல ஏஆர் ரஹ்மானோட இசையில ஒலிக்க கேட்டோம்.
1: விவசாயிகளால் கட்டமைக்கப்பட்டது. பயிர் தொழிலும் கால்நடை வளர்ப்பும் ஒன்றுக்குள் ஒன்று எப்பொழுதுமே கலந்திருப்பவை. அப்படிப்பட்ட விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் இன்று பல்வேறு மாற்றங்களை நாம் சந்தித்து வருகிறோம். அதிகப்படியான விளைச்சல், நிறைவான பால் உற்பத்தி போன்றவைகளுக்காக பல்வேறு தொடர் முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு இன்று அதில் தன்னிறைவும் அடைந்துவிட்டோம். ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளது. அதிகப்படியான இரசாயனங்களின் பயன்பாடு இன்று நமது விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது வருத்தத்திற்கு உரிய ஒன்று. இதிலிருந்து மாற வேண்டும் என்ற முயற்சியுடன் தான் இயற்கை வேளாண்மை என்ற ஒன்றை நாம் முன்னெடுப்பு செய்கிறோம். இன்று பரவலாக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கால்நடை வளர்ப்பிலும் பின்பற்ற வேண்டும் என்ற முன்னெடுப்பிற்கு தெளிவுகளையும் ஏற்படுத்தி தந்த ஒருவரை பற்றி தான் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது பத்ம விருதுகள் சாதனையாளர் 2026 மருத்துவர் நா புண்ணியமூர்த்தி. தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர். பாரம்பரிய சித்த மருத்துவம் மற்றும் நவீன அறிவியல் முறைகளை ஒருங்கிணைத்து மூலிகை மருந்துகள் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை குணப்படுத்துவதில், அதாவது எத்தனோ வெட்டினரி மெடிசன், இவர் உலகளாவிய நிபுணராக கருதப்படுகிறார். மருத்துவர் புண்ணியமூர்த்தி தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் பிறந்தவர். தனது பட்டப்படிப்பை சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்றார். பின்னர் கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சுயிரியல் துறையில், வெட்டினரி பார்மசி அண்ட் டாக்ஸிகோலஜி துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். மேலும் சித்த மருத்துவத்தில் பட்டயத்தையும் பெற்றுள்ளார். மருத்துவர் புண்ணியமூர்த்தி அவர்களின் முக்கியமான சாதனைகளாக நாம் கொள்ள வேண்டியது மூலிகை வைத்தியம், இரசாயனமற்ற பால் உற்பத்தி போன்றவை ஆகும். இதில் மூலிகை மருத்துவம் என்பது கால்நடைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மடிவீக்கம், மாஸ்டிடிஸ் என்பார்கள், குடற்புழுக்கள் போன்றவைகளுக்கு இயற்கை மூலிகை மூலம் சிகிச்சை அளிக்கும் 30 மேற்பட்ட அறிவியல் பூர்வமான முறைகளை உருவாக்கியவர் மருத்துவர் புண்ணியமூர்த்தி. மேலும் கால்நடைகளின் பால் மற்றும் இறைச்சியில் கலக்கும் ஆன்டிபயோட்டிக் இரசாயனங்களின் அளவை குறைத்து இயற்கை முறையில் தூய்மையான பால் மற்றும் முட்டை உற்பத்தியை உறுதி செய்வதில் பெரும் பங்காற்றியவர். தான் உருவாக்கிய எத்தனோ வெட்டினரி சயின்ஸை தான் மட்டும் பயன்படுத்தாமல் தன்னிடம் பயின்ற அல்லது

பயிற்சி பெற்ற 1500 மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் பயிற்றுவித்துள்ளார். இவர் பெங்களூருவில் உள்ள தி யூனிவர்சிட்டி ஆஃப் டிரான்ஸ் டிசிப்ளினரி ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது TDUவில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் நேச்சுரல் வெட்டினரி மெடிசன், அதாவது எத்தனோ வெட்டினரி மெடிசன் நிபுணராக போர்ச்சுகல், நெதர்லாந்து, உகாண்டா மற்றும் எத்தியோப்பியா போன்ற நாடுகளிலும் தனது சேவையை வழங்கியுள்ளார். கால்நடை மருத்துவத்துறையில் இவர் ஆற்றிய அரும் பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய அரசு மருத்துவர் என் புண்ணியமூர்த்தி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. கால்நடை வளர்ப்பு என்பது ஒரு வாழ்க்கை முறை என்று உணர்ந்த மருத்துவர் புண்ணியமூர்த்தி அவர்கள் ஆற்றிய சேவை என்பது இன்னும் பல்மடங்காக பெருக வேண்டும், நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதே நமது விருப்பமாக மட்டுமல்ல கால்நடை வளர்ப்போரின் விருப்பமாகவும் இருக்கிறது. அவரது சாதனைகள் மென்மேலும் தொடரட்டும். இதுவரை பத்ம விருது சாதனையாளர்கள் 2026 நிகழ்ச்சியில் பாரம்பரிய சித்த மருத்துவம் மற்றும் நவீன அறிவியல் முறைகளை ஒருங்கிணைத்து மூலிகை மருந்துகள் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை குணப்படுத்துவதில் உலகளாவிய நிபுணராக உள்ள மருத்துவர் நா புண்ணியமூர்த்தி அவர்களை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்களே, வணக்கம்.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி திரைகானம். கேட்ட அந்த பாடல் ஜில்லா திரைப்படத்திலிருந்து இமானோட இசையில சூப்பரா கேட்டோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

கேட்ட அந்த சூப்பரான சாங் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரனோட வாய்ஸ்ல, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில சமய கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:24. உங்கள் ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி திரைகானம்.

சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து நம்ம ஊட்டி கிளைமேட் மாதிரி சில்லுன்னு ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். ஸ்ரேயா கோஷல் அண்ட் நரேஷ் ஐயர் இவங்களோட வாய்ஸ்ல, ஏ ரஹ்மானோட இசையில. உங்கள் ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி திரைகானம்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலி இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா.
1: அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

நிலையத்தில் நேரம் 3:36. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஹலோ டில திரைக்கானம். கேட்ட அந்த பாடல் பாயம்புலி திரைப்படத்திலிருந்து அர்மான் மாலிக் அவங்களோட வாய்ஸ்ல இமானோட இசையில ஒலிக்க கேட்டோம் திரைக்கானத்தில். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் வித் ஓடிஎஃப்எம் 101.8.

ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில ஏ ரஹ்மான் அண்ட் ஷேயா கோஷலோட இனிமையான வாய்ஸ்ல கேட்ட இந்த பாடல் மெர்சல் திரைப்படத்தில இருந்து ஒழித்தது. உங்கள் ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி திரைகானம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி திரைகானம். கேட்ட அந்த பாடல் தொடரி திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் அண்ட் ஹரிச்சரனோட வாய்ஸ்ல இமானோட இசையில யுக பாரதியின் அழகிய வரிகளில் ஒலிக்க கேட்டோம்.
1: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

கேட்ட அந்த பாடல் விஸ்வாசம் திரைப்படத்துல இருந்து சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல இமானுடைய சில ஒலிக்க கேட்டும் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அருமையான உறவை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் தான் அது. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் அண்ட் சிவராமகிருஷ்ணன் இவங்களோட வாய்ஸ்ல கேட்ட அந்த பாடலோடு இன்றைய அளவூட்டி திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: கடவுளே, மணி 6 ஆக போகுது, இன்னும் இந்த மீராவை காணாம. சொன்னா சொன்ன டயத்துக்கு வர பழக்கம் என்னைக்கும் மீராவுக்கு கிடையாது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கமே, இந்த 2 வருஷத்துல என்னைக்கு அவ நேரத்துக்கு வந்திருக்கா கேட்டா?
1: நான் என்ன உன்ன மாதிரி சொந்தமா கம்பெனி வச்சிருக்கேனா? எப்ப வேணா கிளம்பி வர்றதுக்கு? ஐடி கம்பெனி வேலைய பத்தி ஏதாவது தெரியுமா? சீட்டை விட்டு நகர முடியாம வேலை புழிஞ்சு எடுக்கும். ஆபீஸ்க்குள்ள போயிட்டோன்னா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இதுல டயத்துக்கு வரமாட்டியா, பெர்மிஷன் கிடையாதான்னு சர்வசாதாரணமா கேக்குற?
0: இப்படி ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பா. 5 மணிக்கு வந்துடும் நம்பி 4 மணிக்கு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேணா? பார்க்கல வாக்கிங் போறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். வாட்ச்மேன், என்ன சார் இன்னைக்கு உங்கள் லேட்டா? இதெல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். இந்த அவமானம் தேவையா? விட முடியலையே. படிச்சிருக்கா, படபடனே ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான். அவளை தாண்டி போற 5-ல் 2 பேருக்கு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ அழகு, சிரிக்கும் போது கண்ணத்தில் விழுற குழி, நல்ல உயரம் அப்படின்னு மீனா கிட்ட நிறைய ஸ்பெஷல். ஒரு தரம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு 200 ரூபா கம்மியாக இருக்குன்னு கவுண்டரில் அப்படியே ஒரு மாதிரி நின்னான். சரின்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், திருப்பி கொடுத்துட்டான். அதோடு விட்டுருந்தா பிரச்சனையே இருக்காது. ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கு, பீச்சு, வேலை, வீடு, வயசு, வாழ்க்கையோட லட்சியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு லவ்ல வந்து நிக்குது. 2 வருஷம் ஆச்சு.
2: மீரா தான் ஃபோன் பண்றா. மீரா என்ன விளையாடுறியா? 4 மணிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ என்னடானா?
1: கத்தாதே, என் ஃப்ரெண்டு கல்யாணியோட பெரியப்பா பாத்ரூம்ல விழுந்துட்டாராம், அதனால அவளை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: போன மாசம் பாத்ரூம்ல விழுந்தாங்களா? அது யாரு?
1: அது அவளோட சித்தப்பா.
2: கல்யாணிக்கு மொத்தம் எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா?
1: இப்ப அது ரொம்ப முக்கியமா? நான் வந்துகிட்டே இருக்கேன்,
2: சீக்கிரம் வா.
0: மீராவுக்கு கல்யாணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது தெரியும். இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் சும்மா உதார விட்டுட்டு இருக்கான். ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்பியிருப்பா, அதை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இப்போ அவ்வளோ கோவம் வருது. அவளை பார்த்தவொன்னே அப்படி சல்லுன்னு இறங்கி போயிடுது. என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று முக்கியமான விஷயத்தை பற்றி அவகிட்ட நீ பேசி முடிவு எடுத்தே ஆகணும். இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது. அவள் எப்படி இதுக்கு ஒத்துப்பான்னு தெரியல, ஆனால் புரிய வச்சு சம்மதிக்க வைக்கணும். நினைக்கிறது நடந்துடுன்னு ஒரு சமயம் தோணுது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கு. கடவுளே, நீ தான் கூட வந்து நடத்தி கொடுக்கணும்.
2: வந்துட்டா.
0: இந்த ட்ரெஸ் நான் போன பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நல்லா தான் இருக்கு.
2: வரா வரா வரா.
1: சாரி முரளி, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா?
2: நான் எதுவும் கேட்கல. மீரா ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா லவ்னா அப்படிதான் இருக்கும், வெயிட் பண்ணாதான் லவ். இதெல்லாம் உனக்கு புரியாது.
1: யார்கிட்ட பேசுற?
2: பார்க் வாட்ச்மேன், அதோ தலையில அடிச்சுட்டு போறானே, அவங்கிட்ட தான் சொன்னேன்.
1: சரி சரி வா, பக்கத்து ஹோட்டல்ல போய் ஏதாவது.
0: நான் இப்ப டிஃபன் சாப்பிட மூடலயே இல்ல.
1: கோமா.
0: மீரா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசி முடிவெடுக்கணும்.
1: என்ன திடீர்னு ஏதோ சீரியஸா பேசுற? உங்க வீட்டுல உனக்கு வேற பொண்ணு பாக்குறாங்களா?
2: அதெல்லாம் இல்ல.
1: பின்ன
2: நம்ம இப்படியே தினமும் மீட் பண்ணி ஹோட்டல், பீச்சு, மால் அப்படின்னு சுற்றி இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்க வேணாமா?
1: நான் தான் சொன்னேனேப்பா, எங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தோட கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலானே. கரெக்டாக டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசிடுறேன். வெயிட் பண்ணு முரளி.
2: இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது மீரா. ஏற்கனவே தலைமுடி அங்கங்கே நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு மோகன் இப்படி தான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியில் அவன் லவ்வருக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இவனை கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு போக நான் விடமாட்டேன்
1: முரளி. காதலுங்கிற பேச்சை எங்க வீட்டுல எடுக்க முடியாது. அம்மாவையாவது பேசி பேசி சம்மதிக்க வைக்கலாம். அப்பா ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னாலே வீடு ரெண்டாயிடும். அவருக்கு பைபாஸ் சர்ஜரி வேற ஆயிருக்கு.
0: இவ்வளவு குழப்பத்துல எப்படி எப்போ அவங்க சம்மதத்தை வாங்கிட்டு நம்ம கல்யாணத்தை நடத்திக்கலாம் நீ நினைக்கிற?
1: உண்மையான காதல் எத்தனை வருஷமா இருந்தாலும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
2: இந்த சினிமா டயலாக்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இது ஃபாஸ்ட் ஃபுட் காலம். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
1: என்ன?
2: ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
1: ஓடி போயா?
2: ஓடி போயா? நிஜமாவே ஓடி போய் இல்லை, பஸ், கார், ஆட்டோ இப்படி எதுலையாவது போய்.
1: முரளி, நான் எங்க அப்பா அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு தலைவலி ஜொரனா கூட அவங்க தாங்க மாட்டாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வர லேட்டானா அம்மா வாசல்லயே உட்கார்ந்துருப்பாங்க, அப்பா ஸ்கூட்டரோட பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ சாதாரணமா சொல்ற ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு, என்னால முடியாது. அவங்கள ஏமாத்திட்டு வர என்னால முடியாது.
2: மீரா, சுலபத்துல அவங்க ஒத்துக்க மாட்டாங்க போது நம்ம காலம் கடத்திட்டு போறதுல அர்த்தமே இல்ல. ஊர்ல இருக்கிற என்னோட அப்பா அம்மா கூட நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. அப்புறம் சொல்லிக்கலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். பெத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லல. இப்ப வேண்டான்னு சொல்றவங்க, இப்ப கோவப்படுறவங்க பின்னால சமாதானமாகி ஏத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கு.
1: வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள திரும்பவும் ஏத்துக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
2: மீரா, இது பட்டிமன்றல எது தப்பு எது சரின்னு பேசுறதுக்கு. இந்த விஷயத்துல என் முடிவு சரியா இருக்கும். நீ இதுக்கு சம்மதிக்கணும். திருத்தணி முருகன் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வருவோம். முதல்ல கோவம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். என்ன சொல்ற?
1: இல்ல இல்ல இல்ல முரளி, அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்னால ஓடி வர முடியாது. நிச்சயம் முடியாது.
2: சரி, ஓகே. இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். உன் முடிவுல மாறுதல் இருந்தா எனக்கு போன் பண்ணு. திருத்தணிக்கு போகலான்னு மட்டும் கோர்வர் சொல்லு போதும்.
1: நான் போன் பண்ண மாட்டேன்.
2: நீ போன் பண்ணுவ?
1: நோ,
2: கண்டிப்பா போன் பண்ணுவ.
1: இல்ல,
2: ஏன்னா இது உண்மையான காதல். வரேன்
1: முரளி.
2: புதன்கிழமை
1: முரளி,
2: திருத்தணி
1: முரளி.
3: மீரா, மீரா, என்ன இவ ஆபீஸ்ல இருந்து வந்ததே லேட்டு. முகத்தை கழுவாம டிரெஸ்ஸ கூட மாத்திக்காம ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா? உடம்பு சரியில்லையோ?
4: மீரா, மீரா, கதவை தரமா?
3: மீரா, என்னமா ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணெல்லாம் சவந்திருக்கு. உடம்புக்கு என்னமா?
1: ஒன்னும் இல்லம்மா, லேசான தலைவலி.
3: தலைவலியா? ஐயோ கடவுளே, குழந்தைக்கு தலைவலி வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உட்காரு மீரா, இரு இரு, நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். பெருமாளே, உனக்கு 10 ரூபாய் காணிக்கையா போடுறப்பா. என் குழந்தைக்கு தலைவலி சரியா போயிடணும், அவ பழைய மாதிரி ஆயிடணும். மீரா, என்னமா ஆச்சு? என்னமா ஆச்சு?
1: கொஞ்சம் பேசாம இறேன். இப்ப என்ன உயிர் போற மாதிரியா கிடக்க? ஓவர் ஆக்ட் பண்ற
3: மீரா.
1: இங்க பாரு, என்னவோ தலைவலின்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற?
3: அது இல்லம்மா,
1: முதல்ல நீ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றத நிறுத்து. எனக்கு 24 வயசு. காஃபி கூட முகத்தை கழுவிட்டு வரேன்.
3: சரி மீரா. மீரா, மீரா, இந்தாம்மா காஃபி.
1: இவ்வளவு பாசமா இருக்கிற அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி ஓடி போக முடியும்?
3: மீரா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்தாம்மா இந்த காஃபிய குடி.
5: காமாட்சி, காமாட்சி.
4: என்னங்க?
5: ஹாப்பி நியூஸ்.
4: ஹாப்பி நியூஸ்?
5: மீரா, நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு.
1: என்னப்பா?
4: என்னங்க, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லுங்களேன்.
5: எல்லாம் நம்ம மீராவோட கல்யாண விஷயம்தான்.
1: கடவுளே,
4: என்னங்க, என்ன சொல்லுங்களேன்.
5: காமாட்சி, யூஎஸ்ல இருக்கிற ஒரு பையனோட ஜாதகத்தை என் ஃப்ரெண்டு போன வாரம் என்கிட்ட கொடுத்தாரு இல்லையா?
4: ஆமா.
5: அதையும் நம்ம மீராவோட ஜாதகத்தையும் நம்ம ஜோசியர்கிட்ட காட்டினேன். பொருத்தம் பிரமாதமா இருக்கு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு.
4: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?
5: மீரா, என்னமா உனக்கு ஓகே தானே?
1: அப்பா, அது அது வந்து இப்ப எதுக்குப்பா கல்யாணம்?
4: ஏய் மீரா, இப்பதானே சொன்னேன் என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதேன்னு. இங்க பாரு, நீ பெரிய பொண்ணு, அதனால தான் நாங்க ஏற்பாடு பண்றோம்.
1: இல்லப்பா, அது வந்து
5: மீரா, ஊர் உலகத்துல பாக்கறனே உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் காதல் அது இதுன்னு அலைஞ்சி தம் பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி வீணா அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா நீ அப்படி இல்லம்மா. நாங்க பத்த பொண்ணு எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காகவே கடவுள் உனக்கு நல்ல வரனா கொடுத்திருக்காருமா.
1: இல்லப்பா, இல்ல. நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன், ஆனா சொல்றதுக்கு தயங்குறேன்.
4: ஏங்க, மீராவை பொறுத்தவரை அவளுக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்.
1: அம்மா, எனக்கு குடும்ப கௌரவமும் முக்கியம், முரளியும் முக்கியம். நான் என்ன பண்ணுவேம்மா?
5: மீரா, மாப்பிள்ள பேரு ரகு. ஏதோ வேலை விஷயமா இந்தியாவுக்கு வந்திருக்காராம். ஒரு வாரம் இருப்பாராம். அவரை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
3: அப்பா மரணி ரொம்ப நல்லவன்ப்பா, நேர்ல பார்த்தா நீங்களே ஒத்துப்பீங்கப்பா.
4: என்னங்க, வீட்டுல நல்ல விஷயம் நடக்க போகுது, உடனடியா திருப்பதிக்கு போயிட்டு வந்துருவோமா?
5: நிச்சயமா போயிட்டு வருவோம். என்னைக்கு போகலாம்? வேண்டாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையே போயிட்டு வந்துருவோம். என்ன மேரா, உனக்கு ஓகே தானே?
2: புதன்கிழமை நீ போன் பண்ற?
3: இல்ல, புதன்கிழமை நான் போன் பண்ண மாட்டேன்.
4: என்னது சம்பந்தம் இல்லாம புதன்கிழமை போன் பண்ண மாட்டேன்னு சொல்ற
5: மீரா? என்னமா இது?
3: இல்லப்பா, வந்து என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். புதன்கிழமை போன் பண்ணு பேசலான்னு சொன்னா நான் புதன்கிழமை போன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்.
5: ஓஹோ, புதன்கிழமைன்னதும் அந்த ஞாபகம் வந்துருச்சா? சரியான பொண்ணுமா நீ
4: மீரா? ஊரை விட்டு போயிட்டா எங்களெல்லாம் மறந்து போயிடுவல்ல?
3: போறதானே இன்னும் முடிவு பண்ணலையேமா, ஒரே குழப்பமா இருக்கு.
5: இதுல குழம்புறதுக்கு என்னமா இருக்கு? எப்ப வேணாலும் நீ புறப்பட்டு இங்க வந்துரு, இல்ல நாங்க புறப்பட்டு யூஎஸ்க்கு வந்துடுறோம்.
4: நீங்க சும்மா இருங்க. சந்தோஷத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ முதல்ல சாப்பிட்டோம். நீங்க திருப்பதிக்கு போற ஏற்பாட கவனிங்க.
6: மே கம் இன்.
5: பழகன குரலா இருக்கே, யாரா இருக்கும்?
4: அடடு, பக்கத்து வீட்டு சரோஜா. வா சரோஜா.
6: சொன்னா நம்ப மாட்டேன், திடீர்னு திருப்பதிக்கு போகலான்னு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு ஐடியா வந்தது.
5: கமாச்சி, திருப்பதிக்கு போகணும்னு நாம சத்தமா பேசுனது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்டிருக்குமோ?
4: எங்க, அவ்வளவு அவன் வீட்டுக்காரரும் வரேன்னு சொன்னா வாடகை கார்ல இடம் இருக்காதே?
6: நான் சொல்ல வந்ததை இன்னும் கேட்கவே இல்லையே.
5: நாங்க திருப்பதிக்கு போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா முடிவு பண்ணல.
6: ஆனா நானும் எங்க வீட்டுக்காரரும் போயிட்டு வந்துட்டோமே.

0: இருக்காடா.
1: நேத்து காலையில போயிட்டு ராத்திரியே வந்துட்டோம். அருமையான தரிசனம் சொன்ன நம்ப மாட்டேன். நேத்திக்கு கூட்டம் ரொம்ப கம்மி. இந்தாங்க லட்டு பிரசாதம்.
0: ஆச்சரியமா இருக்கு சரோஜா.
1: இதுல என்ன ஆச்சரியம், திருப்பதியில எப்பவுமே லட்டு தானே பிரசாதம்.
0: அது இல்ல, பெருமாளை நினைச்சதும் பிரசாதம் வந்துடுச்சேன்னு ஆச்சரியப்பட்டேன்.
1: என்ன திடீர்னு பிளான், மீராவுக்கு ஏதாவது வரன் வந்திருக்கா?
2: இல்ல.
0: ஆமா, யூஎஸ் பையன்
2: காமாட்சி. ஆமான்னு சொன்னா போதாதா? யூஎஸ் வேற அடுத்து சொல்லணுமா? நம்ம இருக்காட தெரு முழுக்க சொல்லிக்கிட்டே அலைவா.
3: பாவங்க, வம்புக்கு அலைவாளே தவிர ரொம்ப வெகுளிங்க.
1: ஆமா, கல்யாணம் பண்ணேங்க. ஓ, சாப்பிடுறியாமா? சாப்பிடு சாப்பிடு, உடம்ப நல்லபடியா பாத்துக்க. உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு திருப்பதியில வேண்டிக்கிட்டே. உனக்கு யூஎஸ் மாப்பிள ஓகே தானே?
4: தொந்தரவு பண்ணாம கிளம்புறீங்களா?
1: உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா வாழ போறது நீ. மீரா, யாரையாவது லவ் பண்றியா?
4: மரியாதையா?
1: போயிடுறேன் போயிடுறேன், கண்ணு கலங்கி இருக்கேன்னு கேட்டேன். காமாட்சி, நான் வரேன்.
3: ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.
4: அம்மா, திருப்பதி ட்ரிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், உடனே வேண்டாம்.
2: ஏமா?
4: எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காதுப்பா.
2: ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ. ஆமா, இந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா நீயே ஒரு சௌகரியமான நாள் பார்த்து சொல்லு.
4: ஓகேப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.
2: காமாட்சி, நம்ம மீரா எப்பவும் போலதானே இருக்கா?
3: ஆமா, ஏன்
2: இல்ல? அவ மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற மாதிரி தெரியுது, அதுக்காகத்தான் கேட்டேன்.
4: நான் ஏன் முரளிய பார்த்தேன், ஏன் முரளிய லவ் பண்ணன, இப்போ எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருந்தா கூட நான் முரளிய வெறுத்து ஒதுக்கியிருப்பேன். ஆனா ஆனா அவன் அவன் ரொம்ப நல்லவனா, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கான். அவன் நிழல் கூட என் மேல இது வரைக்கும் பட்டதில்லை. ரொம்ப டீசன்ட். எஸ் எஸ், ரொம்ப டீசன்ட். என்ன காரணத்துக்காக அவனை வேண்டான்னு சொல்ல முடியும்? எங்க வீட்டுல வேற மாப்பிள பாத்துட்டாங்க. ஐ எம் சாரின்னு சொல்றது எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம். அப்படி என்னால முரளிய பார்த்து சொல்ல முடியுமா? யூஎஸ் மாப்பிள, நான் இருக்கிற குழப்பத்துல இது வேற புதுசா. அப்பா அம்மாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க மாப்பிள தேடுறது நியாயம்தான், கரெக்ட். வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா பெத்தவங்க மாப்பிள தேடுவாங்க. ஆனா என்னால அத சந்தோஷமா ஏத்துக்க முடியலையே. அதுக்காக அவங்களை எதிர்த்து தூக்கி எறிஞ்சு பேசவும் தோணல. மனச பாற மாதிரி வச்சுக்கிட்டு காதலுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இப்படி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற அப்பா அம்மா, ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏன் கூட ஆரம்பிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற முரளி, இதுல நான் யார பகச்சுக்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நான் முரளிய காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஏன் தைரியம் வரல? தைரியம் இல்லாதவங்க காதலிக்கவே கூடாது இல்லையா? முரளி சொல்ற மாதிரி இல்லைன்னா ஓடி போக நான் ரெடியா இருக்கணும். சரி, ஒரு பேச்சுக்காக என் காதலை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கிட்டாலும் விளைவு எப்படி இருக்கும்? கோபம், சண்டை, வாக்குவாதம், ஏற்கனவே பைபாஸ் ஆனவருக்கு டென்ஷன்ல எது வேணா ஆகலாம் இல்லையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
3: மீரா, மீரா,
4: என்னமா
3: இன்னும் நீ தூங்கலையா? ரூம்ல லைட் எரியுது, விளக்க அணைச்சிட்ட, இன்னுமா தூங்கல?
4: அதான் விளக்க அணைச்சிட்டேன்ல, நீ போய் தூங்கு. புதன்கிழமை போன் பண்ண சொல்லியிருக்கானே, போன் பண்றதா வேண்டாமா? என்ன முடிவு எடுக்கிறது? என்ன இந்த பக்கமும் போக விடாம அந்த பக்கமும் போக விடாம தடுக்கிறது? என் மனசுதானா? கடவுளே!

0: மீரா, என்னடி எதுவுமே சொல்லாம இந்த காபி ஷாப்புக்கு கூட்டி வந்திருக்க?
1: நீ உள்ள வா, முதல்ல உள்ள போனா வா கல்யாணி.
0: என்ன ஆபீஸ்ல வந்து பார்த்தப்பவும் சரி, என்ன கூட்டிட்டு வந்தப்பவும் சரி, வழியில நீ எதுவுமே சொல்லல. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளமா?
1: சொல்றேன், முதல்ல அந்த கார்னர்ல உட்காந்து பேசுவோம்வா.
0: உட்காந்தாச்சு, சொல்லு.
1: இது இது என் கல்யாணத்தை பத்தி.
0: வாவ், கங்க்ராட்ஸ்.
1: அவசரப்படாதடி, நடந்தது என்னன்னு விவரமா சொல்றேன் கேளு.
0: சொல்லு.
1: இதான் விஷயம், இப்ப சொல்லு என்ன பண்றது?
0: ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு.
1: அதான் என் குழப்பம். கல்யாணி, ஏன் நிலைமையில நீ இருந்தா என்ன செய்வ?
0: மீரா, எல்லா காதலும் ஒரே மாதிரின்னு கிடையாது. சிலது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், சிலது பயங்கர சிக்கலா இருக்கும். அவ்வளவையே, நானே லவ் மேரேஜ் தானே.
1: நீ உன் லவ்வரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?
0: ஆமா.
1: எப்படி?
0: சுரேஷ் என் கூட காலேஜில் படித்தான், ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். நேராக அவனை என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனேன். முதல்ல அவங்க ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் இதே நிலைமை தான். ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, எதுவுமே பண்ணாம 4 வருஷம் அமைதியா இருந்தோம். அதுக்கு மேல உறுதியா இருந்தோம். அவங்க பெரியவங்களுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல, அவங்களா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இது ரொம்ப ரேர் கேஸ். எல்லா காதலும் இப்படி சுமூகமா முடியும்னு சொல்ல முடியாது, அநேகமா தகராறு தான். அம்மா, நீ என்ன பண்ண போற?
1: அது புரியாம தானே உன்ன கேக்குறேன்.
0: மீரா, ஒண்ணு என்ன மாதிரி நீ தைரியமா முடிவெடுத்து முரளிய உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் பேசணும்.
1: அது சத்தியமா நடக்காது. முதல்ல எனக்கு அந்த தைரியம் இல்ல, ரெண்டாவது என் அத்தை ஒருத்தங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம்னாலே வெறுப்பு.
0: அப்போ அம்மா கூட உனக்கு சப்போர்ட் இல்லையா?
1: அப்பாவோட வார்த்தைய மீறி எதுவும் நடக்காது எங்க வீட்டுல.
0: ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணுன்னு எவ்வளவு சிக்கல் பாரு. உங்க அப்பாவுக்கு இப்பதான் பைபாஸ் முடிஞ்சிருக்கு, அதனால அவர்கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. உனக்கும் வீட்டுல சொல்றதுக்கு தைரியம் கிடையாது.
1: ஆமா,
0: காதல் கல்யாணம்னாலே அப்பாவுக்கு வெறுப்பு தான் முதல்ல வரும். அம்மாவால பாவம், எதுவும் பேச முடியாது.
1: ஆமாண்டி.
0: மீரா, இது முழுக்க முழுக்க உன்னோட வாழ்க்கையில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதுக்கு எங்க யாருக்குமே உரிமை கிடையாதுடா. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா?
1: என்ன?
0: உங்க அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா?
1: ஐயோ, இவளை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டிட்டு வந்தியானு ஓ முன்னாடியே என்னையும் திட்டுவாரு, உன்னையும் திட்டுவாரு.
0: என்ன, நீ எந்த பக்கமும் போக விட மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இதுக்கு மேல நீ தான் முடிவு பண்ணிக்கணும்.
1: கல்யாணி, முரளி சொல்றது சரின்னு நினைக்கிறியா, தப்புன்னு நினைக்கிறியா?
0: மீரா, உன்னையே என்னால புரிஞ்சுக்க முடியலையடி. இதுல முரளியோட ஏற்பாட்டை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்?
1: புதன்கிழமை வரைக்கும் முரளி டைம் கொடுத்துருக்கான்.
0: ஏய், நாளைக்குதான் புதன்கிழமை.
1: ஆமா, எனக்கு படபடன்னு இருக்கு.
0: மீரா, நான் உன்னை சொன்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்னு இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியும். காலம் இருக்கே, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்து. தைரியமா இரு, நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்றது மட்டும் என்கிட்ட சொல்லு.

0: இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் தான் காரணம். இந்த சூழ்நிலையில ஒரு முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பும் என்னுடையதான். அன்னைக்கு முரளியை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு தூக்கம் நிம்மதி எதுவுமே இல்லை. சரி, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். காதலிக்க தைரியம் இருந்தது, அதை வீட்டில் சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் ஏன்னு நீ கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணது நீ தானே? அந்த மாதிரி நானும் முரளியும் ஒன்று சேர நீ தான் எனக்கு வழி பண்ணணும். அப்புறம் வீட்டில் வந்து இதை சொல்றப்ப கூட அவங்க சம்மதிச்சு அதை ஏத்துக்கணும். டோட்டலா பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பார்த்து செய்ப்பா. இப்போ நல்ல நேரம், உன் சன்னதி முன்னாலேயே நான் முரளிக்கு ஃபோன் பண்றேன். போன கையிலே வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தியா?
1: இன்னைக்கு புதன்கிழமை, நீ எப்படியும் ஃபோன் பண்ணு எனக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன். சொல்லு மீரா. மீரா லைன்ல இருக்கியா?
0: திருத்தணிக்கு போகலாம்.
1: சூப்பர் சூப்பர் மீரா, ரொம்ப தேங்க்ஸ். நீ இதை தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, நான் எந்த டென்ஷன் இல்லாம உறுதியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஆனா நான் அப்படி இல்லை. அப்பா அம்மாவை பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த ரெண்டு மூணு நாள்ல தான் என்கிட்ட அவ்வளவு பிரியமா நடந்துகிட்டாங்க, அதாவது வழக்கத்தை விட அதிகமா. எனக்கு மனசே கேக்கல முரளி.
1: குழந்தை மாதிரி இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும்.
0: எனக்காக ஒரு யூஎஸ் மாப்பிள்ள வேற பாத்திருக்காங்க. என் அபிப்பிராயத்தை அவங்க கேட்கவே இல்லை. எப்படியும் நான் அவங்க பேச்ச தட்ட மாட்டேன்னு சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
1: மீரா, எனக்கும் அத்தை பொண்ணு ஊர்ல தயாரா இருக்கா. ஆனா என் மனசுல நீ வந்தப்புறம் நான் அத்தை பொண்ண நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? இது யாருக்கு எங்க அமையுதோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். மீரா மீரா மீரா, முதல்ல அழகுத நிறுத்து, அடுத்து நடக்க வேண்டியத பாப்போம். நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன், உட்காந்து பேசுவோம்.
0: வேண்டாம் வேண்டாம், எங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில இருந்து தான் பேசுறேன். இங்க யாராவது பாத்துட்டா வம்பு. போன்லயே பேசிக்கலாம்.
1: ஓகே, இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி காலையில யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அப்புறம்
0: முரளி முரளி, ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணிக்கிறேன். பக்கத்து வீட்டு சரோஜா வராங்க, எங்க வம்பு கிடைக்கும்னு அலையறவங்க அவங்க. அவங்கள நான் பேசி அனுப்பிட்டு மறுபடியும் உன்ன கூப்பிடுறேன். ஓகே
1: ஓகே.
2: மீரா, நீதானா? தூரத்துல இருந்து பார்த்த போதே சந்தேகமா இருந்தது. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
0: கோவில்ல என்ன பண்ணுவாங்க?
2: அதானே, அத போய் கேக்குறேன் பாரு. ஆமா, நீ யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தியே.
0: ஒளிஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்டீங்களா?
2: சீச்சி, நான் அதோ அந்த பூக்கடைக்கிட்ட இருந்து பார்த்தேன், அப்புறமா தான் வந்தேன்.
0: அப்பட.
2: ஆமா, போன்ல யாரு? யுஎஸ் மாப்பிள்ளையா? உங்ககிட்ட சந்தோஷமா பேசுறாரா?
0: உங்களுக்கு எல்லாமே தெரியணுமா?
2: தெரியணும்னு இல்ல, தெரிஞ்சா பெட்டர். இல்ல மீரா, நீ என் பொண்ணு மாதிரி நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம். அதுவும் இல்லாம
0: எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கால் பண்ணணும். நீங்க கிளம்புறீங்களா?
2: நான் ஒருத்தி எங்கிதம் தெரியாதவ. நீ மாப்பிள்ளையோட இன்னும் எவ்வளவோ பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. பேசு பேசு, நான் நடுவுல எதுக்கு நந்தி மாதிரி? அப்படியே அந்த யுஎஸ் மாப்பிள்ளைகிட்ட நானும் விசாரிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு.
0: ரொம்ப முக்கியம், கிளம்புங்க.
2: சரி, வர வரம்மா வர.
0: முரளி, அவங்க போயிட்டாங்க.
1: மீரா, வேற யாராவது வரத்துக்குள்ள பிளான் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 18, நாம 22ஆம் தேதி விடிய காலையில கிளம்பிடுவோம். வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம.
0: முரளி, அது எப்படி அன்னைக்கு?
1: ஏன், 22ஆம் தேதி வேண்டாமா?
0: இல்ல இல்ல, ஏதாவது கார் ஹையர் பண்ணிட்டு போறோமா?
1: எதுக்கு கார் அது இதுன்னு? விடிய காலை 4 மணி பஸ் காலியா இருக்கும், கிளம்பிடுவோம். என் ஆபீஸ் மணிகண்டனை ஒரு நாள் முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருவேன். கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருவான். மீரா, ஏய் மீரா மீரா, நடுவுல ஏதாவது ஊன்னு சொல்லுமா? நல்ல கரையை நடக்க போதுல, சரியா?
0: சரி
1: மீரா, அன்னைக்கு காலையில வீட்டுல ரெடியா இரு, நான் ஒரு ஆட்டோல வந்து உன்னை பிக்அப் பண்ணிக்கிறேன்.
0: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், யாராவது பாத்துடுவாங்க.
1: அப்போ நீ எப்படி வருவ?
0: அது நான் தெருக்கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு வண்டி புக் பண்ணிட்டு வந்துடுறேன்.
1: சரி, ஞாபகம் வச்சுக்கோ, நேரா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. நான் 4 மணிக்கே அங்கே வந்துடுவேன், நீ 4:30 இருந்து 5 வந்துடணும். வழக்கம் போல டிலே.

0: வழி தெரியல. அப்பா அம்மா பாவம், ஆனா இதுல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அம்மாவை எழுப்பாம சத்தம் போடாம அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு மனசால சாரின்னு சொல்லிட்டு போகணும். வசந்த் தூங்குறாங்க, ஆனா ஏசியும் ஓடல, ஃபேனும் ஓடல, நைட் லேம்ப் எப்பவும் எரியும், அதையும் எரியலையே. என்னாச்சு? ஓய்யோ, என்னது? பெட்ல அம்மா அப்பாவை காணோம்? எங்க எங்க போயிட்டாங்க? அம்மா அப்பா ஒருவேளை பாத்ரூம்ல இல்லையே. ஐயோ, எங்க அவங்க? கொல்ல பக்கம் போய் பார்க்கலாம். கடவுளே, எங்கேயும் இல்லையே. ஒருவேளை மாடியில. ஐயோ, மாடிலையும் இல்லையே. எங்க எங்க போயிட்டாங்க? ஹலோ
1: மீரா, நான் வந்துட்டேன், சீக்கிரம் வா.
0: அம்மா அப்பா, எங்க போனீங்க? எங்க போனீங்க? அம்மா, இது என்ன? டேபிள் மேல ஒரு லெட்டர். மீரா, நீ ஒரு பையனை காதலிச்சு அவன் கூட வீட்டை விட்டு ஓடி போக போறேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா அம்மா,
2: ஒரு பையனோ பொண்ணோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போகும்போது அதனால அந்த குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி யோசிச்சு பாக்கறது இல்ல. சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படுறதும் இல்லை. பதில் சொல்ல முடியாம திண்டாடுறதும் தவிக்கிறதும் எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கும் போது தான் தெரியும். இப்ப நானும் உங்க அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டோம். உங்க அப்பா அம்மா எங்க, என்ன, ஏதுன்னு யார் யார் வந்து கேட்பாங்களோ தெரியாது. எல்லாரையும் சமாளிக்கிறதும் பதில் சொல்றதும் அவமானப்படுறதும் உன் பொறுப்பு தான். இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் வீட்லயே இருக்கிறதா ஓடி போறதாங்கிறத நீயே முடிவு செய்துக்க.
0: அன்புடன் அப்பா அம்மா. ஐயோ அப்பா, இப்படி தலையில இடிய போட்டுட்டீங்களே. நான் ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுமே என்ன ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கலாமே, என்ன தடுத்திருக்கலாமே. சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி அந்தரத்துல விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது உங்களுக்கு? கடவுளே கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு தப்பு தப்பு, அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? முரளி முரளி கூப்பிடுறானே, இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏ மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை அத்தனையும் பொய்யேன்னு நினைச்சிடுவானே. இப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இத விட என்ன அடிச்சு உதச்சு நடுத்தரவுல தள்ளி இருக்கலாமே. நான் ஓடி போறதுக்கு எவ்வளவு தயங்கின, எத்தனை தடுமாறினேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் போறதா இருக்கிறதா புரியலையே. ஹஹஹஹ

0: என்னது இது? காமாட்சி எப்பவுமே காத்தால 5 மணிக்கெல்லாம் கோலம் போட்டுடுவா. மணி 5:30 ஆகுது, இன்னைக்கு கோலம் போடவே காணோம். வீட்டுல லைட் எதுவும் எரியல.
1: காமாட்சி, காமாட்சி!
0: கடவுளே, என்ன இது? மீரா, மீரா இப்படி வெறும் தரையில கிடக்கா? மீரா, மீரா!
1: காமாட்சி, மீராவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா?
0: மீரா, எழுந்துருமா, எழுந்துரு.
2: என்ன வேணும் உங்களுக்கு?
0: இல்ல, வீடு அலங்கோலமா கிடக்கு, நீயும் அழுதுட்டு இருக்க. ஆமா, காமாட்சி எங்க? என்னாச்சு மீரா?
2: அப்பா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க.
0: நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட சொல்லாம காமாட்சி எங்கேயுமே போக மாட்டா. உனக்கு துணைய நான் இருக்கேன், சொல்லுமா?
2: சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க.
0: மீரா, நான் உன் பக்கத்து வீட்டு ஆண்டிமா.
2: தெரியும், கிளம்புங்க.
0: ஷோ, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரிமா, நான் வரேன்.
2: ஐயோ, மறுபடியும் முரளி போன் பண்றானே. போனை எடுக்கிறதா வேண்டாமா? முரளி, சத்தியமா நான் கிளம்பிட்டேன், ஆனா காலையில என்னோட அப்பா அம்மாவை காணோம். என்னால வீட்டை விட்டு நகர முடியல. பால்காரன் வந்தான். வழக்கமா அம்மா தானே பால் வாங்குவாங்க, இன்னைக்கு அவங்க தூங்குறாங்கன்னு நீ சொல்றத என்னால நம்ப முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறான். அவன் இனிமே சும்மா இருப்பானா? எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவான். அவங்க எங்க எங்கன்னு கேக்குற எல்லாரையும், கடவுளே, நான் எப்படி சமாளிக்க போறேன்? முரளி, சத்தியமா சொல்றேன், நான் தைரியம் இல்லாத முரளி. உன்னை ஏமாத்திட்ட. என்னை தடுக்கிறது என் மனசு, அதை மீற முடியாம நான் தவிக்கிறேன். யாரு?
3: நான் தான் கண்ணு. கண்ணம்மா, வீட்டு வேலைக்கு வந்துக்கிறேன்.
2: வா கண்ணம்மா.
3: என்னம்மா பொழுதோட எழுந்துக்கண? அம்மா எங்க? பக்கத்து வீட்டு அம்மாவோட கோயிலுக்கு போயிருக்குதோ?
2: அது அது வந்து கண்ணம்மா, நீ இன்னைக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய வேணாம், நீ கிளம்பு.
3: என்னம்மா, ஊட்ட கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், ஒரு வேலை மிஸ் ஆனா கூட உங்க அம்மா என்ன திட்டோ திட்டுன்னு திட்டிப்டுவாங்க.
2: நான் தான் வேண்டான்னு சொல்றேல, நீ கிளம்பு.
3: என்ன கண்ணு, கோவமா பேசிக்கின?
2: ஆமா, கோவம்தான். நீ கிளம்பு முதல்ல.
3: கிளம்பவா? என்னவோ சரியில்லையே. அப்பா எங்க?
2: அவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. நீ கிளம்பு.
3: என்னடா இது, நேத்துக்கு நான் வேலைக்கு வந்தப்ப கூட அந்த அம்மா ஊருக்கு போறது பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிக்கலையே. இப்ப அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்க?
2: உனக்கு எதுக்கு அதெல்லாம்?
3: அது இல்ல, வீட்டுல பெரியவங்கள காணோம். ஒன்னு கேட்டா நீ கோவமா பேசுற.
0: ஒருவேளை ஐயோ, ஐயாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருக்குமோ?
3: சே சே, இல்ல இல்ல, அம்மாவையும் காணுமே. அம்மாவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லாம ஆஸ்பத்திரி சேர்ந்திருக்காங்களா?
2: இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறியோ அத வெளியில போய் யோசி. முதல்ல இங்க இருந்து போ. சங்கிலியே இல்லாம என்ன வீட்டுல இப்படி கட்டி போட்டுட்டீங்களப்பா.
4: இருட்டா இருந்த போது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததன், இப்ப நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. மணி 8:30 ஆகுது. மீரா என்ன எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிட்டா. பயமா இருக்கு, வீட்டுல சொல்ல தைரியம் இல்லைன்னு சொன்ன போதெல்லாம் அவன் மேல பரிதாபப்பட்டேன். ஆனா அதெல்லாம் என்ன ஏமாத்த அவ போட்ட நாடகம் இப்பதானே புரியுது. அவ சொன்னான்னு 2 வருஷம் காத்துட்டு இருந்தானே, என்ன மாதிரி மடை அவனால இருப்பானா? யோசிச்சு சொல்லு, புதன்கிழமை சொல்லுன்னு டைம் கொடுத்தனே. சரின்னு சொல்லிட்டு இப்ப அனாத மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல புலம்பு விட்டால. ஆமா, என்ன நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் நினைச்சாளா, இல்ல ஏதோ டைம் பாஸுக்கு ஒருத்தன் கிடைச்சான் சுத்தலான்னு நினைச்சாளா? நிலைமையப்பார், போனை பார்த்துக்கிட்டே எப்ப போன் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்பெல்லாம் ராத்திரி எவ்வளோ நேரம் அரட்டடிப்பான் தெரியுமா? இப்போ ஃபோன் பண்ணா எடுக்கிறதே இல்லை. அதுவும் இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், இன்னைக்கு ஃபோன் எடுக்காம வெறுப்பேத்துறாள்னா அவ எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருக்கணும். அவங்க அப்பா அம்மா அவளை வீட்டில் பூட்டி வச்சிருக்காங்க, ஃபோனையும் பிடுங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கணுமா? நோ நோ, சான்ஸே கிடையாது. ஃபோன் அடிக்குது, அதானே மீராவான்னு பார்த்தேன். அவ எங்க கூப்பிடுறது? திருத்தணிலேருந்து மணிகண்டன். மணி, அதான்ப்பா நானும் காலையில்தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் வரல. கரெக்ட் மணி, நீ சொன்ன இவங்களை எல்லாம் கையோட கூட்டிகிட்டு வந்ததா ஆச்சு, இல்லைன்னா கடைசி நேரத்தில் கூட கழுத்துருப்பாங்கன்னு. இப்போ அப்படி தான் ஆச்சு. ம், இல்லை மணி அது சரியாக வராது. நான் சொல்கிறத கேள, நீ சொல்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறது எனக்கு அசிங்கம். 10 பேரோட அவங்க அப்பா வந்து என்கிட்ட தகராறு பண்ணி அப்புறம் போலீஸ் அது இதுன்னு போனால் அதை விட கேவலம் வேறு ஒன்றும் இல்லை. எப்போ என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டாலோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது பெரிய தப்பு. ம், மனசு சரியில்லை தான் மணி, கவலைப்படாத. அது அப்போ வந்தப்புறம் வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு இருந்தேன், இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போது எதுவும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போய்க்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. சாரி மணி, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். ம், ஆ முருகரை நல்லா வேண்டிக்கோ. ஃப்ரீயாக இருந்தான்னா ஏன்பா இப்படிலாம் நடக்குதுன்னு கேளு.

0: எத்தனை பேரை சமாளிக்கிறது? என்னால முடியல, சத்தியமா முடியல. எங்க போனாங்க, எப்ப போனாங்க, ஏன் போனாங்க, உனக்கு கூட சொல்லாம போற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை. ஒருவேளை இந்த மீரா எங்கேயாவது தப்பா நடந்துகிட்டு கெட்டு போய் வந்திருக்காளா? அந்த அவமானம் தாங்காம ஓடி போயிட்டாங்களா இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாங்களா? அப்பப்பா அப்படி இப்படின்னு ஏன் காது படவே நம்ம வீட்டு வாசல்ல நின்னு பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன், நான் ஓடி போயிருந்தாலும் உங்க ரெண்டு பேரையும் இப்படித்தானே கேள்வியா கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேனே. ஏன் என் மேல இறக்கம் இல்லாம இப்படி விட்டுட்டு போனீங்கப்பா? எங்க இருக்கீங்க? ரெண்டு பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம் இப்படியே கண்ணுல படாம இருக்க போறீங்க? இல்ல என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்கப்பா.
1: மீரா, நான் தான் பக்கத்து வீட்டு சரோஜா. மனசு கேட்க மாட்டேங்குது, என்னவோ நடந்திருக்கு. இங்க பாருமா, வம்பு கேக்குறேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத. தண்ணி கேன் போடுறவன், மீட்டர் ரீடிங் பார்க்க வந்தவன், பூக்காரி, இஸ்திரி வண்டிக்காரங்கன்னு நிறைய பேர் வாசல்ல நின்னு என்னென்னமோ பேசுறாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவங்க மட்டுமா? இவங்களை தவிர அப்பாவோட தினமும் வாக்கிங் போறவங்களும் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல.
1: அதான் வந்து நீ தப்பா நினைச்சுக்கலன்னா அவங்க எங்கன்னு
0: தெரியல. சொல்றேன், விடிய காலையில எழுந்து பாக்குறேன், ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க.
1: ஐயோ பகவானே, நீ ஏன் மீரா?
0: ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க ஆண்டி. அவங்கள காணும், வந்து வந்து எங்கன்னு கேக்குறவங்க எல்லாருக்கும் வேற வேற பொய்ய சொல்லி நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்கன்னு எனக்கே தெரியாதே. எவ்வளவு கோவப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் என்ன பார்க்க வரீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் சொன்னேன்.
1: சரிம்மா, வருத்தப்படாத. மீரா, உங்க மாமா ஒருத்தர் தாம்பரத்துக்கு பக்கத்துல எங்கயோ இருக்காரா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? வேணா போன்ல கேக்கலாமா?
0: அச்சோ வேண்டாம் ஆண்டி, அவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அது அப்படியே எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிடும், பெரிய அவமானமா போயிடும்.
1: சரி மீரா, முதல்ல நீ முகத்தை போய் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி

0: கூப்பிட்டு வைக்கிறேன், பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போமா போ. யாரது? கதர் ஜிப்பா வேட்டியில பெரியவர் வராரு. ஐயோ, ரொம்ப கோபமா வேற இறங்கி வராரு. யாருங்க நீங்க?
1: நீங்க யாரு?
0: நான் சரோஜா, பக்கத்து வீட்டுல இருக்கேன்.
1: பக்கத்து வீட்டுனா அங்க இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு இங்க இருக்கீங்க?
0: அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க.
1: அவன் இருக்கானா?
0: ஏன், யாரு?
1: என்ன நீங்க வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாசலே நிக்கிறீங்க? மீரா, மீரா.
0: மீரா உங்களுக்கு தெரியுமா?
1: அவ வந்தப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும்.
2: ஐயோ சித்தப்பா, இவர் எப்படி இங்க வந்தாரு? வாங்க சித்தப்பா, வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க.
1: இந்த நந்தியை முதல்ல நகர சொல்லுமா?
0: மன்னிக்கணும், நீங்க மீராவோட சித்தப்பான்னு தெரியாது. வாங்க, உள்ள வாங்க.
1: மீரா, எங்க அவன்? உங்க அப்பா
2: வந்து அது வெளியே போயிருக்காரு சித்தப்பா.
1: வெளியில போயிருக்கானா? மாயவரம் ப்ராப்பர்ட்டியில எனக்கு சேர வேண்டிய பங்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி வாடா, வக்கீல் முன்னாடி உட்காந்து பங்க பிரிச்சு பத்திரம் எழுதிக்கலாம். நம்பி கிளம்பி வந்தா இப்ப வெளில போயிருக்கானா? எங்க போயிருக்கான்? எப்ப வருவான்?
2: தெரியல.
1: என்ன, எங்கிட்ட டிராமா பண்றான்? அவன் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவன் வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்.
0: நீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது.
1: நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, இதுல நீங்க தலையிடுறது தப்பு.
0: நான் நிஜத்தை சொல்றேன்.
2: ஆண்டி.
0: என்ன மீரா, உனக்கு மறந்து போச்சா? இது பாருங்க ஐயா, மீராவோட அப்பாவும் அம்மாவும் திருச்சியில ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. வர்றதுக்கு 4 நாள் ஆகும்.
2: ஆண்டி,
0: நீ சும்மா இரு மீரா. அதனால நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ல வந்த. அதான்
1: மீரா, இதெல்லாம் நிஜமா?
0: நான் தான் சொல்றேனே, மீரா தனியா இருக்கான்னு அவளுக்கு துணையா என்ன இருக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா மீரா?
2: ஆமா ஆமா.
1: ஓஹோ, நான் வருவேன்னு தெரிஞ்சும் ஊருக்கு கிளம்பி போயிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு. போனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறவனை.
2: சித்தப்பா, அப்பாவோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு.
1: சபாஷ், ரொம்ப பிளான் பண்ணி தான் போயிருக்கான், விடமாட்டேன். இனி வக்கீல், வக்கீல் நோட்டீஸு, கோர்ட்டு கேஸுன்னு அவனை சந்தி சிரிக்க வைக்கிறேன். மீரா, நிஜமாவே சொல்லு, உங்க அப்பா திருச்சிக்கு தான் போயிருக்கானா?
0: நான் தான் ஆமாங்கறேனே.
1: நீங்க மீராவா?
0: இல்ல சரோஜா.
1: அப்ப கொஞ்சம் வாய மூடுறீங்களா?
0: சரி.
2: அப்பா அம்மா இப்ப இல்ல, அவ்வளவுதான். வந்ததும் உங்களை கூப்பிட சொல்றேன் சித்தப்பா.
1: என்ன ஒரே டவுட்டா இருக்கு, அந்த அம்மா திருச்சியில கும்பாபிஷேகங்கிற, நீ இப்ப இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிற, என்னவோ ஒரே குளறுபடியா இருக்க. கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். எத்தனை நாள் என்னை ஏமாத்த முடியும்? மீரா, எனக்கு ராத்திரி தான் ட்ரெயின், சோ ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்புறமா கிளம்பி போய்க்கிறேன்.
0: ஐயோ, அது வந்து மீராவோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட், அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இவ பாக்க போகணும், நான் தான் கூட்டிட்டு போறேன். நீங்க கிளம்பினதும் வீட்டை பூட்ட போட்டுட்டு கிளம்பியனும். அதனால
1: வெரி குட், வெரி குட். மீராவை எந்த கேள்வி கேட்டாலும் உடனே நீங்க பாஞ்சுக்கிட்டு வந்து பதில் சொல்றீங்க. மீரா ஏதோ குழப்பத்திலேயே பேசுறா, ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமும் மானம் கட்டு போய் இங்க எதுக்கா இருக்கணும்?
0: உண்மைதான்.
1: கிளம்புறேன். ஒண்ணு மீரா, என்ன விளையாட்டு எடுத்துக்க வேணாலும் மட்டும் உங்க அப்பன்ற சொல்லு.
0: அப்பா, மீரா அவர் கிளம்பிட்டாரு.
1: மீரா,
0: ஐயோ மறுபடியும் வந்துட்டாரு.
1: கொடையும் மறந்து போயிட்டேன்.
0: நீங்க கொடை கொண்டே வரலையே.
1: வெரி சாரி, நான் கிளம்புறேன்.
0: மீரா நிஜமாவே அவர் போயிட்டாரு.
2: ஆண்டி, இன்னைக்குன்னு பார்த்து இத்தனை பேர் வரணுமா? சமாளிச்சு பதில் சொல்லி சொல்லி எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு.
0: கவலைப்படாதம்மா, நான் தான் கூட இருக்கல்ல.
2: ஆண்டி, எனக்கு ஒன்னு தோணுது.
0: என்ன?
2: மணி சாயங்காலம் 5 ஆக போகுது.
0: மீரா வந்து எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரிஞ்சா, இல்ல போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடலாம்ல.
2: ஷூ ஆண்டி, மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட அதை கேட்காதீங்க.
0: சரிம்மா சரி.
2: ஆண்டி, அவங்க வயசானவங்க, இதுக்கு மேலையும் அவங்கள தேடாம இருக்க முடியாது.
0: எங்கன்னு போய் தேடுறது?
2: ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
0: என்ன?
2: போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான்.
0: மீரா, போலீஸ்கெல்லாம் போக வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். குடும்பத்துக்கும் தேவையில்லாத கெட்ட பேர் வருமா?
2: அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருக்க என்னால முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஒரே வழி.
0: நீ சொல்றதும் சரிதான். சரி வா மீரா, அங்க பாரு யார் வருதுன்னு. அம்மாவும் அப்பாவும் வராங்க.
2: அம்மா அப்பா.
0: காமாட்சி எங்க போயிட்டீங்க? பாவம் அவ எவ்வளவு துடியா துடிச்சு போயிட்டா தெரியுமா?
2: எங்க போனீங்கப்பா? ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா?
0: சரி சரி, முதல்ல உள்ள வாங்க.
2: அப்பா ஏப்பா இப்படி பண்ணீங்க?
3: மீரா, உன்னை கஷ்டப்படுத்தணும், உனக்கு வேதனையை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்க எண்ணம் இல்லம்மா. உன்னை நீயே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணும், அதுக்காகத்தாமா நாங்க போனோம்.
0: ஒண்ணுமே புரியலையே.
4: கொஞ்சம் இரு, எல்லாம் உனக்கு புரியும்.
2: அப்பா நான் என்ன இந்த உலகத்துல யாருமே பண்ணாததையா பண்ணிட்டேன்? அதுக்காக வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு பூரா என்ன தண்டிச்சிட்டீங்களே, இது நியாயமா?
3: மீரா, காதல் தப்புன்னும் காதலிக்கிறது பாவம்னும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேம்மா. உன் அத்தை கூட யாரையோ காதலிச்சா அது தப்பு இல்லை. ஆனா சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போனாலே அதுதான் தப்பு. அந்த அவமானம் தாங்க முடியாம 6 மாசத்துல எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாருமா. பெத்தவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்கும் போது சொல்லலாம் இல்லையா? மீரா, நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லையே.
0: அப்போ மீராவோட லவ் மேட்டர் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா? இப்ப புரிஞ்சு போச்சு.
4: மீரா, கொஞ்ச நாளாவே உன்னோட நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீ சரியா சாப்பிடாம தூங்காம ஏதோ யோசனையிலேயே இருந்த. இத நினைச்சு நானும் உங்க அப்பாவும் ராத்திரி முழுக்க தூங்குறது இல்ல, தெரியுமா உனக்கு?
3: உனக்காக US மாப்பிள்ள பாத்திருக்கோம்னு சொன்ன போதும் உங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன் இல்ல. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு உனக்கு முரளின்னு ஒரு பையனோட காதல் இருக்கு, 2 வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
2: அப்பா அது அது வந்து
3: அதெல்லாம் அப்பனு சொல்றேம்மா. நான் நேரடியா இத பத்தி விசாரிச்சா எதையாவது சொல்லி சமாளிப்ப. சரி, ஒரு நாள் நீயே சொல்லுவ, அன்னைக்கு பேசி முடிவு பண்ணலாம்னு இருந்தேன்.
4: ஆனா அந்த பையனோட நீ வீட்டை விட்டு ஓடி போக தயாராயிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு.
3: உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி ரூமில் போட்டு பூட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைம்மா. உங்க அத்தைக்கு இதை செஞ்சோம், அதையும் மீறித்தான் அவ வீட்டை விட்டு ஓடி போனான். அதனால உன் விஷயத்த வேற விதமா கையாளணும் அப்படின்னு யோசனை பண்ணோம்.
4: மீரா, ஓடி போறதும் உங்க வாழ்க்கையை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா இருந்ததே தவிர குடும்பம் சந்திக்க போற அவமானங்களை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா?
3: நீங்க ஓடி போனா மட்டும் இல்லம்மா, நாங்க ஓடி போனாலும் 4 பேர் வந்து உங்களை விசாரிச்சா அதுவும் அவமானம் தானே. நீ வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க கிளம்பணுங்கிறதுக்காகத்தான் காலங்காத்தால 3 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டோம்.
4: இங்க பாரு மீரா, மனசார உனக்கு ஓடி போனோங்கிற எண்ணம் இருந்திருக்காது. இருந்திருந்தா எங்களை காணோன்னதும் லெட்டரை படிச்சதும் நீங்க எப்படியோ போங்க, எனக்கு காதல் தான் முக்கியம்னு அப்பவே கிளம்பியிருப்ப. எங்களை காணோன்னதும் நீ பதறி போயிட்ட, அப்படிதானம்மா?
3: மீரா, நீயும் அந்த முரளியும் பிளான் பண்ணபடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகல? எது உன்னை தடுத்தது? உன் மனசாட்சி, சொசைட்டி மேல இருந்த பயம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் தானே உன்னை தடுத்தது? தடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்துருக்கு இல்லையா? மறுபடியும் சொல்றேம்மா, காதலிக்கிறது தப்பு இல்ல, ஓடி போறது தான் தப்பு.
0: அதெல்லாம் சரி, போனதான் போனீங்க, போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. நானும் மீராவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க.
2: அப்பா வீட்டுல ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்துலதான் நிறைய பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்களுக்கு பிடிக்காத பையனையோ பொண்ணையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை பிரிச்சு அவங்க பார்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ சம்பவங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு. அதனாலதான் முதல்லயே சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது. ஆனா உலகத்திலேயே பொண்ணு ஓடி போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஓடி போனது இதான் முதல் தடவை. எத்தனை விதமான கேள்விகள், எப்படி அவங்க அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி கதை

0: பேசுறாங்க. இப்ப ஒத்துக்கிறேன்பா, இப்ப ஒத்துக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடக்கலனா நானுமே இத உணர்ந்திருக்க மாட்டேனே.
1: மீரா, அதான் சொல்றோம், பெத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. கோபம் வரும், சண்டை வரும், ஆனா நிச்சயமா ஒரு நல்ல முடிவும் வரும். எதுக்கு ஓடி போகணும் சொல்லு.
2: காமாட்சி, நான் பக்கத்துல இருந்தது மீராவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. பாவம், சின்ன பொண்ணு இல்லையா, அழுதுகிட்டே இருந்தா. இப்பதான் அவ நார்மலா இருக்கா.
0: ஏப்பா, நான் முரளியோட 2 வருஷம் பழகுனது, ஓடி போக பிளான் பண்ணது, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா?
3: நான் தான் மீரா சொன்னேன்.
0: கல்யாணி, நீயா?
3: ஆமா மீரா, அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். ஷாப்பிங் பண்ண போகும்போது எப்போவாவது உங்க அம்மாவை நான் பார்ப்பேன். என்னை பத்தியும் உன்னை பத்தியும் எல்லாம் என்கிட்ட விசாரிப்பாங்க. நீ முரளிய லவ் பண்றத பத்தி நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன். அதாவது முரளியும் மீராவும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள எப்படியாவது சேர்த்து வைங்க ஆன்டின்னு கூட அவங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனா நீ எதை பத்தியுமே வீட்டுல சொல்லல போல இருக்கே. அவங்களும் வந்து உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க?
4: அப்பதான் என்னை காஃபி ஷாப்ல நீ மீட் பண்ணு, முரளியோட ஓடி போறதா இருக்கேன்னு சொன்ன. அப்ப நீ கொஞ்சம் குழப்பத்துல இருந்த. ஏன் மீரா, என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பிளானை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு சொன்ன. நீயும் உங்க 22ஆம் தேதி பிளானை பத்தி சொன்ன. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், மீரா வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அது உங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். ஹார்ட் சர்ஜரி ஆன அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன் அம்மாவுக்கு கூட ஏதாவது ஆகலாமே. எதிர்பாராத ஷாக் இல்லையா இது? இத பத்தியெல்லாம் யோசிச்சுதான் உங்க அப்பா அம்மா கிட்ட வேற வழி இல்லாம நான் சொல்லிட்டேன். கேட்டப்பவே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த பையன் அதான் முரளிய வரவழைச்சு கொஞ்சம் பேசுங்க, மனசு ஒத்து போயிருக்காங்க, அவங்கள நல்லபடியா சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் யோசிச்சுட்டு சரின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா 22ஆம் தேதி விடிய காலையில என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ணணுங்கிறதையும் சொன்னாங்க. எவ்வளவு நாசுக்கா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அழுக, ஆர்ப்பாட்டம், அது இதுன்னு எதுவும் இல்லாம வீட்டை விட்டு ஓடி போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு மீராவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
2: அதெல்லாம் சரி கல்யாணி, ஆனா அந்த பையன் முரளி அவன் ஏமாந்து போயிட்டானே, அவன் பாவம் இல்லையா? 2 வருஷம் பழகினவங்க மீராவால அவ்வளவு சீக்கிரம் அவனை எப்படி மறக்க முடியும்?
0: ஆண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் இனி பழசு எதை பத்தியும் நான் பேசுறதா இல்லை. முரளிய நான் ஏமாத்திட்டேன், அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.
3: மீரா, முரளிய மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. காதல் உன்னை மறக்க விடாது.
0: சாரி கல்யாணி, நான் உறுதியா இருக்கேன்.
3: ஆஹா, முரளிய மறுபடியும் நேர்ல பார்த்தா என்ன மறந்துடுங்க அப்படின்னு தைரியமா சொல்லிடுவியா?
0: நான் எங்க பாக்க போறேன்?
3: அப்படியா? முரளி, முரளி உள்ள வாங்க.
5: ஹலோ ஆண்டி, அங்கிள்.
0: முரளி, முரளி, நீ நீ எப்படி?
1: எல்லாம் கல்யாணியோட ஏற்பாடுதான்.
3: ஆமா மீரா, ஒரு தடவை என் போன்ல இருந்து முரளிக்கு நீ போன் பண்ண தெரியுமா? அப்பவே அவன் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதி வச்ச விஷயத்தை சொன்னப்போ உடனடியா முரளிக்கு தான் இதை சொல்லணும்னு போனேன். உனக்காக பஸ் ஸ்டாப்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரேன்னு போய் பார்த்தேன். பரிதாபமா இருந்தது. விடிய காலையில இருந்து காலையில 10:45 வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிருக்காரு. நானா போனேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன்.
6: பழகுன கொஞ்ச நேரத்திலேயே அம்மா நல்ல பையன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
1: மீரா முதல்லயே இதை சொல்லிருக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு.
5: மீரா, உங்க அப்பா அம்மா என்ன பிடிச்சு போச்சுன்னு சொன்னவன அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி ஆச்சு. ஈவினிங் எப்ப வரும், எப்ப வரும் காத்துட்டு இருந்த தெரியுமா?
3: மீரா, முரளிய மறந்துட்டேன், மறுபடி எங்க பாக்க போறேன்னு ஏதோதான் முன்னாடி சொன்னியே, இப்ப முரளிய முன்னாடி நிக்கிறாரு. என்ன சொல்ல போற?
0: என்ன மன்னிச்சிடு முரளி, என்ன மன்னிச்சிடு. சத்தியமா சொல்றேன், என்னால உன்னை மறக்கவே முடியாது.
5: ஏய் மீரா, என்னது குழந்தை மாதிரி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல, பெரியவங்க சம்பந்தம் சொல்லிட்டாங்கல்ல, பி ஹாப்பி.
0: கல்யாணி, இதுக்கு காரணமே நீதான், உன்னை நான் மறக்கவே மாட்டேன்.
3: மீரா, காதலிச்சா வீட்டில் சொல்லி பெத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி நல்ல விதமா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அழகு. ஓடி போகணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. புரிஞ்சுதா?
0: எஸ்.
6: சரி, மீரா கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்?
0: திருத்தணியில.
5: திருத்தணியா?
7: நேயர்கள், இதுவரை தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கோபு பாபு அவர்கள். இதில் நடித்தவர்கள் முரளியாக ஏ கே உசேன், மீராவாக நாஞ்சில் பி ரேவதி, மீராவின் தந்தையாக கல்யாண்ஜி, மீராவின் தாயாக எஸ் டி பத்மஸ்ரீ, மீராவின் தோழி கல்யாணியாக டி சுமதி ஸ்ரீ, பக்கத்து வீட்டு பெண்மணி சரோஜாவாக பி லக்ஷ்மி, மீராவின் சித்தப்பாவாக கோபு பாபு ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
8: நேரம் இப்போது 5 மணி.
9: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை கனபால் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இந்திய அரசமைப்பின் முகப்புரையை சொல்ல வந்திருக்கிறது மாணவி மீனாட்சி.
10: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மீனாட்சி. நான் தனபால் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்போது எங்களுடைய பாட புத்தகத்தில் புதிதாக இடம்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு முகப்புரையை உங்களுக்காக கூற இருக்கிறேன். இந்திய அரசமைப்பு முகப்புரை. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும். அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்தி

பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதயவினை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் நேர்கள் உங்களுக்காக. தொடர்ந்து நின்றுங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ஊட்டி எஃப்எம் 90.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலை தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344901018, 8300019 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 0423 என்கிற இணைப்பெண்ணோடு 2966781 என்ற எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். அல்லது வாட்ஸ்அப் அனுப்பும் நேயர்கள் 8300019108 என்ற எண்ணில் உங்களது விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய ஊர் பேர் எல்லாத்தையும் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் டைப் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடல் ஒலிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது வாட்ஸ்அப் நேயருக்கான பாடலை கேட்கலாம். அதாவது அட்டப்பாடி செல்வசுப்ரமணியன் அவர்கள் கோவையிலிருந்து இவர் விருப்பம் தெரிவித்த பாடல் சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இயற்கை எய்திய நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களோட நினைவாக ஒரு இனிமையான பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் தான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: உங்களுடைய எஃப்எம் 101 பிளேட்டில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். கேட்ட அந்த இனிமையான பாடல் சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் மற்றும் சுனந்தா அவர்களுடைய வாய்ஸ்ல இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தொலைபேசி நேயருக்கான இணைப்பு. ஹலோ, வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம் சார். அன்புடன், நான் ராஜு, ஓட்டிசன் மீடிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன பாடல் ப்ளே பண்ணலாம்
1: சார்? எனக்கு வந்து ஆனந்த ஜோதியில இருந்து நினைக்க தெரிந்த மனமே இந்த பாடலை காட்டல். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி உங்களுக்கான அந்த இனிமையான பாடல் இதோ.

இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு வாட்ஸ்அப் நேருக்கான பாடல் மைசூர் பகுதியிலிருந்து சுரேஷ்குமார் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம். புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து

0: கேட்ட அந்த பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியோட இனிமையான குரல்ல ஒலிக்க கேட்டோம். நிலையத்தில் நேரம் 5:24. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமல. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம்ங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: மரத்துக்குள வட்டம் தாசரவேட்டல இருந்து பாலசோனி பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்காக ப்ளே பண்ணலாம்?
1: டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து அழகிய வெளிகளில் அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே, இந்த பாடல் விருப்பம் தெரிவித்ததற்கான காரணம் ஏதாவது இருக்கா?
1: இல்ல, அந்த பாக்கியராஜ் மறைக்க நினைவாக ஒரு பாடல் கேட்கலன்னு கேட்டேங்க. பாடல் படமும் நல்லா இருக்குங்க, பாத்துருக்கீங்க, நிறைய தடவை பாத்துருக்கிறோம்.
0: ஓகே, பாடலின் காட்சிகள் எப்படி இருக்கும் அதுல?
1: ஆமா, காட்சி நல்லா இயற்கை காட்சி, அந்த ஊட்டி பக்கம் எடுத்தது எனக்கு அந்த இதுகள்லாம். அதனால அந்த இயற்கை காட்சிகள், அந்த அவங்க அந்த பாடுற விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குதுங்க, இயற்கை காட்சிகள் எல்லாமே.
0: ஓகே, அந்த பாடலை மறுபடியும் நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தெல்லாம் கேட்கலாம். தொடர்ந்து நின்றுங்க.
1: நன்றிங்க.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் தங்களது விருப்ப பாடலை SMS மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடல், கொழும கொண்டான் பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல், முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தொலைபேசி நேயருக்கான இணைப்பு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: வேதனையான
0: ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பு.
1: ஆமாங்க, நல்லா இருந்த மனசு திடீர்னு எனக்கு பக்கு நாய்ப்போச்சு மேடம்.
0: கண்டிப்பா ஒரு பெரிய இழப்பா இருக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்காக அப்ளை
1: பண்ணலாம்?
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல்ல நீங்க வந்து விரும்பி கேட்டதற்கான ஏதாவது காரணம் இருக்கா? அந்த பாடலுடைய
1: எல்லாருமே பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார் இழந்ததுல கொஞ்சம் சோகமா இருப்பாங்க மேடம்.
0: மனதை ஆற்றும் ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: தேங்க்யூ மேடம்.

நிலத்தில் நேரம் 5:40. உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வாட்ஸ்அப் நேயருக்கான பாடல். இன்றைய பாடல் கேட்பதற்கு முன் அந்த நேயர் அனுப்பிய கவிதை வந்து உங்களுக்காக வாசிக்க போறோம். அது அன்போட வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விண்ணப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோகிலா பழனிசுவாமி தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து தான் அவங்க அந்த அருமையான கவிதை மற்றும் அவங்க விருப்ப பாடலை தெரிவித்திருக்காங்க. அவங்க எழுதின கவிதையை நேயர்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கண்டு வியந்த மலர் மாலை நேரத்து வண்ணமலர், மனதில் ஊஞ்சலாடும் ஊதாமலர், நினைத்த நேரத்தில் வந்து ஆடாத மலர், மாலை நேரம் வாடாமலராய் வண்ணம் தீட்டும் வசந்த மலர், அது ஊட்டி பண்பலையின் 101.8 சிறந்த மலர் அப்படின்னு சொல்லி அன்போடு இந்த பாடலை விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க விருப்பம் தெரிவித்த பாடல் எங்க சின்னராசா திரைப்படத்திலிருந்து.

0: இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஓடி எஃப்எம் 101.8. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தொலைபேசி நேயரிடம் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்காக ப்ளே பண்ணலாம்?
1: கண்டிப்பா மேம், எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா ராசகுட்டி திரைப்படம், பாடல் பாத்தீங்கன்னா புடிச்ச கீதியன் ஒரு பாடல் மேடம்.
0: ஓகே, இந்த பாடல் விருப்பம் தெரிவித்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கா?
1: கண்டிப்பா, இது வந்து இன்னைக்கு பாகியராஜ் அவருடைய நினைவாக இந்த பாடலை கேட்கறோம்.
0: ஓகே, அந்த பாடலுடைய காட்சிகள் அல்லது அந்த கதையில உங்களுக்கு மறக்க முடியாதது ஏதாவது இருந்தா சொல்லலாம்.
1: இல்ல, படமே கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாரு அந்த படத்துல பாகியராஜ், சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமை நல்லா இருக்கும் அந்த படத்துல. அதனால சரி, இந்த ஒரு பாடலை கேட்கலாம்னு சொல்லிட்டு.
0: அவருடைய நடிப்பு திறமை நிச்சயமா பாராட்டும் விதமாக தான் இந்த பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8.

நிலையத்தில் நேரம் 5:51. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாட்ஸ்அப் நேருக்கான பாடல். தேவாங்கப்பட்டி கொலிகள் பகுதியிலிருந்து ராஜபாஜி அவர்கள் விருப்பம் தெரிவித்த பாடல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து.

0: இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு நேரிடம் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். யாருங்க? இந்த
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து. மேடம்
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல்?
1: மௌன கீதங்கள் பாடல், மூக்குட்டி பூமேல. மேடம்
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் நிறைவாக வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.

0: கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உங்கள் ஊட்டியஃபம் 101.8. நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்ளோ பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். இன்றிரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாக கேட்கலாம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் பயிர் சாகுபடியில் மேற்கொள்ளப்படும் வேளாண் பணிகள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். இரவு 8:30 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 10:00 ரவிவாஷி அகில் பாரதிய சங்கீத் சபா. சுதீர் பாண்டே அவர்களின் தபலா இசை இடம்பெறும். பண்டிட் NS கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம் இடம்பெற கேட்கலாம். நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 இயற்கின் மொழி. 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. ஒட்டுண்ணி தொற்று நோய்கள் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து சட்டம் அறிவோம். இந்திய தண்டனை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் NV குணசேகரன் அவர்கள்.

நாளை காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும்

அடுத்த

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சாத்தியோ நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: சாத்தியோ நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியோ நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால் சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம்.
0: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம்

0: முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ, சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மணிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில் இந்தியாவிற்கு 4 வெள்ளிப்பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியஃபம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரம்.
3: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
4: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
5: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
4: கூலாக இருங்கள்.
6: நேயர்களே,

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
2: சீமிய ஜனலாக எங்க சிரித்துமித நமஸ்கார, இதோ பெட்டத கமலு நிகழ்ச்சி தகவப்ப முதல் பாட்டு நங்க குலதேவருதாரா அதன்ல எத்தையம்மனை. எத்தையம்மனா சந்தோஷமானதுகாயே நாங்கள் ஒந்தொந்து வருஷமும் எத்தைய நாம ஏகி மடிமனக போய் காணிக்க கட்டி பண்ணா. சரி, நான் வருஷா வருஷம் எத்தையத்தான் ஒன்றுத்தவா, இதனால ஏன நடதரா அத்தந்த ஏகி கேத்தோடு கையே நாங்கள் வந்து விஷய யோகுவோம். தேவரோ அத்தம்ப வந்தோ யோகுவோ நேரில் வந்து நில்லா, தராட்சியை வந்தோ மனசை மொழிவாத்தா நாங்கள் தோர்றேன், தன்னை அருள்லாம் தோர்ச்சிறேன். நாங்கள் ஏதோ அந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட்டோ கலங்கி ஓயி அவனை பாததோக நித்தலை அவ தாரி துவரிசியன், அவ மனசின மொழிவா தாரி துவரிசியன். நாங்கள் கஷ்ட தீர்றதுக்கா அருள் மாடியா, அதுதான் நாங்கள் தேவரை வழங்குறதுக்கா அர்த்தம். நாங்கள் ஆ சக்தி நம்பினில்ல, சக்தி அடதேன் தேகி, ஆக சக்தி நாங்கள் ஒழித்து மாடுறதுனே. இது இந்த கருத்துன்னு நினைச்சிருந்தோ நாங்கள் இந்த நினைச்சது அப்பப்போ முதல் பாட்டை கேட்டு நடுவோம். நங்ககாயி இதோ பேரகணி எத்தியா பெருமையை பாடுவோம் ஒன்று பாட்டோம்.

இந்துரா நிகழ்ச்சி தொகுப்பப்பா கடைசி பாட்டு. இ பூமி தொகை நாங்கள் உட்டிதா தொட்டிதா இட தொகை வாழ்ந்தா சத்தா அத்தம்போது தொகை உந்த மனுஷன வாழ்க்கை இல்லை. நின்ன வாழ்க்கையா நீ எத்த வாழ்ந்த அத்தம்போது பொறுத்து தான் உலக நினை பற்றி மாத்தாடுறேன். நாங்கள் முந்தாசு வந்த சவால் அடத அத்தன்ல ஆ சவாலில் பிறக்குதுகா நாங்கள் நாங்கள் உழைப்ப கொடுது நாங்கள் புத்திசாலித்தனவை கொடுது. எதாலையும் சரி நீங்கள் கொடுவ உழைப்போ நீங்கள் யோகவும் கைவிட அதுதான் நீங்கள் சரி நீங்கள் குடும்பக்கும் சரி நீங்கள் அட்டிக்கும் சரி ஏக்கா இ நீலகிரி ஜில்லாவுக்கும் சரி யோசுரீஸ் தந்திரா அத்தம்போதுனா நாங்கள் கவனப்படக்கூடாது. அதுனா பாட்டா பாடிதார கேத்து நடுவோம்.

0: ಇಂದಿನ ನಿಗಶಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಿಮಗೆ ಅಪ್ಪರ ಹುಡುತ ಅಟ್ರಾ ತಿಂದಿಗೆ ಹೆಂಗೆ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಾಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಗಮಲ ನಿಗಶಿದಾಗ ಹೆಂಗ ಬಂದು ಸಂಧಿಸಿನಿಯೋ. ಅದುವರೆಗೂ ನಮಸ್ಕಾರ.
1: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேர்கள் தொடர்ந்து திரைகானம் கேட்கலாம்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 கேட்ட அந்த பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் ஒலித்தது.

0: நீங்கள் இதுவரை திரைகானம் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
2: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள்தோறும் 4 விதமான குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு MRF வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அள்ளம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை விடுவிப்பு 2026 ஜூன் 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணை தொகை ₹2000 ஆகும். இத்தொகை 2026 ஜூன் 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ₹2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உர பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் செஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா செஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. செஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்த

0: ஆகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லையில் நடைபெற்ற இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ, இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் உட்டிப்பம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

0: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதேதான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: என்ன

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பிரலாம் கிலோ ஒன்றிற்கு 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம். மேலும் எந்தவொரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவலி தெளிக்க வேண்டும்.

கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் பொழுது எக்டருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும், கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு எக்டருக்கு 250 கிலோ இடுதல், பர்புரியோசிலியம் லிலாசினம் எக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். தேயிலையில் கொப்புள கருகல் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். எக்ஸோகோனசோல் 200 மில்லிலிட்டர் உடன் காப்பராக்சி குளோரைடு 210 கிராம், 5 எக்டருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் காப்பராக்சி குளோரைடு 210 கிராம் உடன் புரோபகோனசோல் 200 மில்லிலிட்டர் என்ற அளவில் எக்டருக்கு 10 நாட்கள் இடைவெளியில் குறிப்பாக ஜூன் முதல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்கலாம். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிடலாம். ஐந்து மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வாழை மரங்களில் வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்.

உதகமண்டலம் வானொலி நிலையம். தோட்டமும் தொழிலும்

பயிர் சாகுபடியில் மேற்கொள்ளப்படும் வேளாண் பணிகள் குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக பயிர் சாகுபடியில் மேற்கொள்ளப்படும் வேளாண் பணிகள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர். முருகேசன்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கறேங்க.
1: தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள்லாம் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
2: முள்ளங்கி, பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம்.
1: எந்த காலகட்டத்தில் அதிகமான வேலை இருக்குங்க தோட்டத்தில்?
2: மழை காலத்தில் அதிகமான வேலை இருக்குங்க. ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கச்சிடாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் களை எடுக்கணும், இந்த மாதிரி வேலைங்கள்லாம் நிறையா இருக்கும்.
1: விதை விதைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலத்தில் எப்படிங்க வேலை இருக்கு?
2: விதை விதைக்கிற டைமில் மண்ணை பராமரிக்கிறது, அதை நல்லா உழுது, எருவு போட்டு, பார் எடுத்து, அந்த மாதிரியெல்லாம் வேலைகள் நிறையா இருக்கும். அது வந்து நம்மளே செய்ய முடியாது, ஆளுங்களை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி வேலைகளெல்லாம் நாங்கள் வந்து செய்வோம்.
1: தோட்ட வேலைக்கு பொதுவாக ஆட்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது, ஆள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்களே?
2: ஃபஸ்ட்டெல்லாம் ஆள் கிடச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுங்க பற்றாக்குறையாக இருக்குது. ஏன்னா முள் போடுறதுக்கும் மண்ணோட கட்டிகள் உடைக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் ஆளுங்க வந்து கிடைக்கிறதில்ல. இல்லை வேறு வேலையை தேடி நிறைய பேர் போயிட்டதுனால ஆளுங்க வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் நாங்கள் வந்துட்டு டில்லர், டிராக்டர் இதை வச்சு நாங்கள் வேலைகளை வந்து நாங்களே கொஞ்சம் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது.
1: இயந்திரங்கள்னால ஓரளவுக்கு சுலபமாக இருக்குங்களா?
2: இந்த இயந்திரங்கள் இருக்கிறனால கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்ல, வேலைகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடியுது. ஆளுங்களை வச்சு நம்ம வேலை செய்யும் போது கூலி கொடுத்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது, ஆளுங்களையும் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. இந்த இயந்திரங்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சுலபமாக வேலைகள் வந்து கொஞ்சம் முடியுது.
1: ஒரு ஏக்கர் வந்து நீங்கள் உழவு பண்ணுறீங்க அப்படின்னா ஆள் வச்சு வேலை செஞ்சால் எத்தனை நாள் ஆகுங்க? இயந்திரம் மூலமாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் செஞ்சு முடிக்கலாங்க?
2: ஆளுங்களை வச்சு செய்யும் போது ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரமாவது ஆகும். ஏன்னா அந்த முள் போட்டு கட்டிங்களெல்லாம் உடைக்கிறதுக்கு. அப்போ ஆளுங்களுக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து கூலின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறோம், லேடிஸ்க்கு வந்து 500 ரூபா கொடுக்குறோம். இதே நம்ம டில்லர், டிராக்டர் வச்சு நம்ம வந்து அந்த மண்ணை உழுது எல்லாமே பண்ணும் போது அந்த மிஷினே வந்து அந்த தேவையில்லாத களைகள், உள்ளே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வேர்கள் எல்லாத்தையுமே அது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நாளில் நம்மளுக்கு வந்து அது வேலையை முடிச்சு கொடுத்துரும். அது வந்து 1 ஹவருக்கு வந்து 800 ரூபா வாடகை அதுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன வண்டியாக இருந்தால் 800 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. இதே நம்ம பெரிய வண்டியாக எடுத்து வேலை செய்கிறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு 1000 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி வண்டி இங்கே அந்த மிஷின்களை வச்சு நம்ம செய்யும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிருது. ஒரு வாரம் இருக்கிறது ஒரு 2 நாள்லேயே வந்து வேலை முடிச்சு கொடுத்துருவோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. நம்மளுக்கு
1: தோட்ட வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு போகணுங்க?
2: தோட்ட வேலைக்கு போகிறதுனா 10 மணிக்கு நம்ம போயிடணும். ஈவினிங் வந்து 5:30க்கு விட்டுருவாங்க. லன்ச் டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து லன்ச் டைமு. ஏன்னா அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க.
1: மழை பெஞ்சிட்ருக்கிறப்போ தோட்ட வேலை செய்ய முடியுமா?
2: மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை வந்து அதிகமாக செய்ய முடியாது. மழை நின்னதுக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சுன்னா நிறைய தேவையில்லாத செடிகள்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி செடியை வந்து அகற்றுறது, ஒரு சில செடிகளுக்கு வந்து நீர் வந்து அதிகமாக தேங்கக்கூடாது, அந்த மாதிரி தேங்காமல் இருக்கிறதுக்கு அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த வடிகால் அமைக்கணும். நீர் வந்து தேங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிக்கும். மழை டைமில் வந்து விதை விதைக்கிறதுங்கிற

0: கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த கேரட் விதையெல்லாம் நம்ம வந்து விதைக்க முடியாது. அதை விதைக்கும் போது மண் அதிகமாக மேலே மூடும், செடி வந்து இந்த முளைப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்காது. அதனால மழை டைமில் வந்து விதைக்கிறது கஷ்டம். பூண்டுலலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுன்னா தேவையில்லாத செடிகளும் எடுக்க முடியாது, மண் அதிகமாக பட்டு செடி பழுத்த மாதிரி ஆயிரும். அதனால அந்த வெயில் டைமில் தான் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகளெல்லாம் வந்து நம்ம அகற்ற முடியும்.
1: அறுவடை சமயத்தில் மழை வந்துச்சுன்னா எந்தெந்த காய்கறிகள் வந்து எடுக்க முடியுங்க?
0: கேரட்டு, பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரி வந்து அந்த அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மழை பெஞ்சிருந்தாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய்கறியும் வந்து நம்ம மழை டைமில் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. இந்த காய்கறிங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட், முள்ளங்கெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் மழை காலத்தில். உருளைக்கிழங்கு வந்து மழை காலத்தில் எடுத்தோம் அப்படின்னா கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண், ஈர மண் அதை ஒட்டிகிட்ருக்கும். அதனால் அதை வந்து நம்ம அந்த சமயத்தில் வந்து எடுக்கக்கூடாது. அந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து அந்த அறுவடை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம எடுத்தோம்னா அதில் மண் அவ்வளோ ஒட்டாமல் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணவும் முடியும். ஈரப்பதத்தோடு நம்ம வெளியே எடுத்து வைக்கும் போது உருளைக்கிழங்கு தாங்காது.
1: உருளைக்கிழங்கு விதைக்கிறீங்க அப்படின்னா விதைக்கிறப்ப என்னென்ன வேலையெல்லாம் இருக்குங்க?
0: விதைக்கிறப்போன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை கரெக்டாக நம்ம உழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பார் எடுத்துட்டு அந்த விதை விதைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு 3/4 அடி டிஸ்டன்ஸில் வந்து நம்ம விதை விதைக்குவோம். விதை வச்சுட்டு எருவு போட்டு நம்ம மூடிடுவோம். 1 மாதத்தில் வந்து களை வெட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வாரத்தில் வந்து மண் கட்டுற வேலை இருக்கும். 1 வாரத்தில் 1 வாரத்தை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா நம்ம மருந்தடிக்கிற வேலை இந்த மாதிரி வேலைகள் தான் இடையிடையில் வந்து நம்மளுக்கு இருக்கும். அவ்வளோ ஒன்றும் வேலைகள் வந்து இருக்காது. அதோட அறுவடை வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த அறுவடை காலத்தில் கொஞ்சம் வேலை இருக்கும். மற்றபடி உருளைக்கிழங்குக்கு அவ்வளோ ஒன்றும் வேலை கிடையாது.
1: கிழங்கு அறுவடை பண்ணுறீங்கன்னா இயந்திரங்கள் மூலமாக ஏதாவது பண்ண முடியுங்களா இல்லை ஆள் வச்சு தான் வேலை செய்யணுங்களா?
0: இங்கே நீலகிரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும், கொத்தி தான் எடுக்கணும். இதே கீழே பிளைன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வச்சு ஏர் ஓட்டி உருளைக்கிழங்கு எடுப்பாங்க. பார் பிடிக்கிறதும் வந்து அதிலேயே பார் பிடிச்சிருவாங்க. ஆனால் இங்கேத்துக்கு வந்து ஆளை வச்சு தான் வந்து நம்ம வேலை செய்யணும். ஏன்னா இங்கே வந்து ஏர் ஓட்டி எல்லாம் எடுக்க முடியாது. ஆளுங்க வச்சு அவங்க கொத்தி தான் உருளைக்கிழங்கு வந்து எடுக்குவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நம்ம போடுறது எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யுது. ஏன்னா எடுக்கக்குள்ள நம்ம ஆளுங்களை வச்சு கொத்தி எடுக்கக்குள்ள நம்மளுக்கு ஆளுங்களுக்கான கூலி இதெல்லாமே வந்து அதிகமாக போகுது. இந்த மூட்டை தூக்குறது இதெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சு தான் செஞ்சாகணும். அந்த வண்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாமே வந்து ஏன்னா தோட்டம் ஒரு இடத்துல இருக்கும், அந்த வண்டி ஒரு இடத்துல இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஆளுங்க வந்து கூலி கேட்பாங்க வெயிட் தூக்குறதுக்கு. அதனால் வேலைகளுக்கு வந்து அதிகமான கூலி வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
1: கேரட் சாகுபடியில் வேலை எந்த அளவுக்கு இருக்குங்க?
0: கேரட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்துட்டு கேரட்டு போட்டால் அந்த களை எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, கேரட்டு ஃபஸ்ட்டு விதைக்கிறது மட்டும்தான். விதைச்சி அது அப்படியே விட்டுறாங்க, அதை வளர்ந்துருது, எருவு போட்டு விட்டு வளர்ந்துருது. அதுக்கப்புறம் வந்து பேசி விட்டுறாங்க, 1 ஏக்கருக்கு இவ்வளோ மூட்டை கிடைக்கும் அப்படின்னு பேசி விட்டுறாங்க. அந்த எடுக்கிறவங்க வந்து லாஸ்ட்டில் அறுவடை பண்ணுற சமயத்தில் அவங்க வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு தான் நம்மளுக்கு வேலை இருந்தது, இப்போ நம்மளுக்கு வேலை இல்லை.
1: இப்போ இதில் களை எடுக்கிற வேலையெல்லாம் இல்லைங்களா?
0: களை எடுக்கிற வேலை இருக்குது, ஆனால் இப்போ வந்து அதுக்கான மருந்துகளெல்லாம் இருக்குது. களைக்கொல்லி மருந்துகள்லாம் இருக்கிறதுனால அந்த மருந்தை அடிச்சு விட்டாலே அதை தடுத்துடலாம் வராமல். அதனால் அந்த மாதிரி மருந்துகள்லாம் அடிக்கிறதுனால நம்மளுக்கு அது வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா அதுலேயும் களைகள்லாம் நிறைய இருக்கும். அது நம்ம ஆளை வச்சு தான் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்பப்போ. அறுவடையும் பார்த்திங்கன்னா ஆளுங்களை வச்சு நம்மளே எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். கொஞ்சம் கேரட்டு மாதிரி பேசிக்காக வந்து எல்லாம் மொத்தமாக பேசி எடுக்கிறாங்க, ஆனால் பீட்ரூட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இல்லை. முடிஞ்சளவுக்கு நம்மளே தான் ஆளை வச்சு எடுத்து கொஞ்சம் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: இப்போ தோட்டத்தில் அதிகமான வேலை இருக்குது இல்லைன்னா அறுவடை பண்ணுறீங்க, அந்த சமயங்களில் இப்போ மழையும் வருது, சீக்கிரம் எடுத்து முடிக்கல அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறதா இருந்தாலும் சரி, தோட்டில் வேலை அதிகமாக இருந்தாலுமே வந்துட்டு ஆளுங்களை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வர சொல்லிடுவோம். அது 7 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 7 மணி டு 5:30 வரைக்கும் அவங்க வந்து

0: செய்வாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் கூலி கொடுப்போம். கொஞ்சம் ஓவர் டைமாக அவங்க வரனால 200 சேர்த்தி கொடுப்போம்.
1: பூண்டு சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு வேலை இருக்குங்க?
0: ரொம்ப அதிகமான வேலைன்னு பார்த்திங்கன்னா பூண்டில் தான். ஏன்னா அது மண்ணை நம்ம பராமரித்து பார் பிடிச்சி அந்த விதை விதைக்கிறதுங்கிறது வந்து ஒவ்வொரு விதையாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து நம்ம நடணும் நம்ம விதையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய களைகள் வந்து எடுக்க வேண்டியது வரும். அது ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் நம்ம வந்து எடுக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுவடை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூண்டை வந்து கொத்தி எடுத்து வெங்காயத்தாலை கட் பண்ணி அதை நல்லா காய வச்சு சந்தைக்கு நம்ம கொண்டு வர்றது. இந்த பூண்டுக்கு வந்து நம்ம அதிகமான செலவும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. வேலையெல்லாம் நம்ம வந்து பூண்டு போட்டோம்னாலே கொஞ்சம் ஆளுங்களை வச்சு தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அறுவடை பண்ணுறதுங்கிறது அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. கொத்தி எடுக்கணும், வெங்காயத்தாள் இதெல்லாம் நம்ம அரிஞ்சு தான் நம்ம எல்லாம் காய வச்சு நம்ம கொண்டு வர்றது. இதெல்லாம் நம்மளே செய்ய முடியாது, கண்டிப்பாக ஆளுங்களை வச்சு தான் இதை செய்யணும். விதைக்கக்குள்ளவும் வந்து ஆளுங்களை வச்சு தான் விதைக்க வேண்டியதாக இருக்குது.
1: எந்த காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்ணாலுமே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னீங்க, எந்த காய்கறி பயிர்களில் ரொம்ப குறைச்சலான வேலை இருக்குங்க?
0: அதிகமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பூண்டு, கேரட்டு இதிலெல்லாம் வந்து நம்மளுக்கு அதிக வேலை இருக்குது. வேலை கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை, முள்ளங்கி, டர்னிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைக்கிறோம், அறுவடை பண்ணுறோம், அந்தளவுக்கு நம்ம வந்து பராமரிப்புங்கிறது அந்தளவுக்கு கிடையாது. தேவையான நீர் பாய்ச்சிரும், இதுதான் நம்ம இது பண்ணுறோமோ தவிர அந்தளவுக்கு வந்து வேலைகள் வந்து அவ்வளோ இருக்காது.
1: இப்போ இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி செய்யக்கூடிய காய்கறிகள்லாம் இருக்கு இல்லைங்களா?
0: ப்ரொக்கோலி, சுக்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அறுவடை பண்ணுறதுல தான் கொஞ்சம் வேலை. அப்படின்னா அது தினம் வந்து வேலை இருக்காது, அப்பப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கெல்லாம் வேலை இருக்காது. மற்ற காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு இதெல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே இந்த ப்ரொக்கோலி, சுகுனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்கு வந்து வளர்ச்சி அடையும். அதோட சைஸ் வந்து பார்த்துட்டு அதோட வளர்ச்சியை பார்த்துட்டு டெய்லியுமே அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: காய்கறி பயிர்கள் இல்லாமல் வேறு என்ன வேலையெல்லாம் இருக்குங்க தோட்டத்தில்?
0: காய்கறிகள் இல்லாமல் தோட்ட வேலைன்னு பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டுங்களில் வந்து வேலைகள் இருக்குது. டீ இலை பறிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. கையில் பறிக்கிறவங்களும் இருக்காங்க, கத்தி போட்டு பறிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த மிஷின் வச்சு யூஸ் பண்ணி அந்த இலையை வந்து பறிக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. இதுக்கும் வந்து நம்ம ஆளுங்களை வச்சு தான் நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கும் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ கூலி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க அந்த வெயிட்டை தூக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ ரேட்டுங்கிற மாதிரி ஒரு ரேட் பேசி இந்த மாதிரி கூலி கொடுக்குறாங்க. டீ எஸ்டேட்லான்னு பார்த்தீங்கன்னா வேலைன்னு பார்த்தீங்கன்னா கூலிக்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை அது கிலோ கணக்கிலையும் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு கிலோக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா போடுவாங்க ஒரு கிலோ இலை பறிச்சா. இந்த கூலிக்குன்னு பறிக்கும் போது 500 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. இப்போ அதுலேயே மிஷின் வச்சும் பறிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மூட்டையை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கொஞ்சம் பக்கமாக இருந்தால் 6 ரூபா, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா 7 ரூபா தூக்கிறதுக்கு கொடுக்குவாங்க.
1: இலை பறிக்கிற வேலை அதுக்கான டைம் எல்லாம் வந்து எத்தனை மணிக்கு போகணுங்க?
0: அது நார்மலாகவே 10 மணிக்கு போவாங்க டீ இலை பறிக்க. இதே மழை டைம்லன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்துலேயுமே வந்து இலைகள் வந்து பறிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போவாங்க. போயிட்டு ஈவினிங்கில் வந்து சீக்கிரமாகவே வந்துடலாம். அவங்க பறித்து அந்த மூட்டைங்களை வந்துட்டு கரெக்டாக அந்த முன்னாடி ஃபேக்ட்ரி வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க வச்சுட்டு வந்துட்டால் போதும். ஃபேக்ட்ரி வண்டி வந்து மூட்டைங்களை எடுத்து போட்டு போயிடுவாங்க. அவங்க அங்கே வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பறித்து அவங்க மூட்டையை மட்டும் அவங்க வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா போதும், ஈவினிங்கில் சீக்கிரம் வந்துடலாம். ஏன்னா அந்த மழை காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டியது இருக்கும். ஏன்னா எல்லா தோட்டத்தில் மழை டைமில் வேலைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். எல்லா தோட்டத்துலேயும் இலைகள் வந்து நல்லா பறிக்கக்கூடிய டைம் இது இருக்கும்.
1: அதாவது வெயில் காலங்களில் இலையோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும், மழை அதிகமாக பெஞ்சுன்னா எல்லா தோட்டங்களையும் ஒரே சமயத்தில் ஆயிரும். அதனால வந்து சீக்கிரமாக போய் எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம், வெயில் காலத்தில் வந்து வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். மழை காலத்தில் வந்து எல்லா தோட்டத்துலேயும் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் இவங்க சீக்கிரமாக போய்

0: பறிக்கிறதுக்கான ஆளுங்க வந்து போவாங்க.
1: கேரட் அறுவடை வேலை வந்து நேரத்திலேயே ஆரம்பிக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணங்க?
0: நேரத்திலேயே போய் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரட்டை வந்து எடுத்து அதை வந்து நல்லா கழுவி வேறு ஊருக்கு வந்து அனுப்பணும். அப்போ அப்பத்துக்கப்பவே நம்ம வந்து அனுப்பினோம்னா தான் அது மறுநாள் போய் சேரும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கேரட்டு. ஏன்னா எல்லா ஊர் சந்தைகளுக்கும் வந்து அது அனுப்புகிறாங்க. அந்த மூட்டையிலலாம் அனுப்பும்போது அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது வந்து டைமிங் வந்து லேட் பண்ணுறதில்ல, நேரத்துலேயே போயிடுவாங்க அறுவடை பண்ணுறதுக்கு. அப்போவே அதை அறுவடை பண்ணி அதை கழுவி எல்லா ஊர் சந்தைகளுக்கும் அது போகணும் அப்படிங்கிறதுனால அப்போ தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதனால் சீக்கிரமாகவே வேலைக்கு வந்து அவங்க போயிடுவாங்க.
1: தோட்ட வேலையை விட கேரட் அறுவடை வேலைக்கு வந்து கூலி அதிகமாக இருக்குங்களா?
0: தோட்ட வேலையை விட பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு வந்து கூலி அதிகமாக தான் இருக்குங்க. ஏன்னா அந்த கேரட்டை எடுத்து திரும்ப வந்து அதை கழுவி தூக்கு கூலி இதெல்லாம் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து கூலி வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கேரட்டுக்கு. கேரட் எடுக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா பனி காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி கொஞ்சம் வேலைகள் வந்து கஷ்டமான வேலைகள் தான். பனி காலத்தில் காலையில் போய் அந்த கேரட் எடுக்கணும்போது கையெல்லாம் ரொம்ப விரைச்சிக்கும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் எடுக்கும்போது அந்த வெயிட்டை தூக்கிட்டு அவங்க மேலே ஏறணும் வழுக்கல். ஏன்னா கீழே டவுனில் இருக்கும் தோட்டம், மேலே ஏறி வரணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமான வேலைகள் தான் இதெல்லாம். அதனால் இந்த வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூலி அதிகமாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
1: இது வரைக்கும் தோட்ட வேலைகளை பற்றி உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க, நன்றிங்க.
0: வாய்ப்பளித்த ஊட்டி வானொலி நிலையத்துக்கு நன்றி.
2: இதுவரை பயிர் சாகுபடியில் மேற்கொள்ளப்படும் வேளாண் பணிகள் குறித்து விவசாயி சுகந்தியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். முருகேசன். இனி ஒரு கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: விலங்குகளுக்கு எதிரான குற்றங்களும் தண்டனை விவரங்களும் இதுவற்றை அறிந்து கொள்வோம். விலங்குகளுக்கு மனிதர்கள் செய்கின்ற துன்புறுத்தல்கள் பெரும்பாலும் வெளியே தெரியாமல் மறைக்கப்படுகின்றன. ஐந்தறிவு படைத்த விலங்கினங்களை துன்புறுத்துவது கண்டிக்கத்தக்க செயலாகும். விலங்குகளுக்கு மனிதர்களால் ஏற்படுகின்ற துன்புறுத்தலை கண்டறிய கால்நடை தடய அறிவியல் என்ற அமைப்பு உள்ளது. விலங்குகளுக்கு இழைக்கப்படும் துன்பங்கள், விலங்குகள் உணவு மற்றும் விலங்கு உற்பத்தி பொருட்களில் கலப்படம் செய்வது, காட்டு விலங்குகளை விஷமேற்றி கொலை செய்வது போன்றவற்றை கண்டறிந்து சட்டத்தின் மூலம் தீர்வு காண்பது கால்நடை தடய அறிவியலின் முக்கிய நோக்கமாகும். இந்தியாவை பொறுத்தவரை விலங்குகளுக்கு இழைக்கப்படும் துன்பங்கள் பற்றிய புள்ளி விவரம் ஏதும் இல்லை. காட்டு விலங்குகளை வேட்டையாடி அவற்றின் பாகங்களை ஏற்றுமதி செய்வது போன்ற ஒரு சில சம்பவங்கள் உள்ளன. ஆகையால் கால்நடை தடய அறிவியல் ஆய்வகங்களுக்கு விலங்குகளுக்கு ஏற்படும் துன்பங்களை கண்டறிய மற்றும் புள்ளி விவரங்களை சேகரிப்பது அவசியமாகிறது. விலங்குகளுக்கு மனிதர்கள் ஏற்படும் துன்பங்கள் பற்றியும் அவை சட்டத்தின் எந்த பிரிவில் குற்றமாகின்றன போன்ற விவரங்களையும் பார்ப்போம். பொதுவாக விலங்குகளுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். விலங்குகளுக்கு எதிராக செய்யும் தீங்குகள், விலங்கு புணர்வு, விலங்குகளுக்கு எதிரான துன்பங்கள். விலங்குகளை கொலை செய்வது, விஷமூட்டுவது மற்றும் காயப்படுத்துவது போன்றவை தீங்குகள் பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. விலங்குகளை விஷமேற்றி விஷம் கலந்த உணவுகளை கொடுத்து கொலை செய்வது விலங்குகளுக்கு எதிரான தீங்குகளில் ஒன்றாகும். பொதுவாக கிராமப்புறங்களில் பக்கத்து வீட்டாரின் கால்நடைகளையோ கோழியையோ செல்லப்பிராணியையோ இந்த வகையில் மரணத்தை ஏற்படுத்துவது இன்றும் காண முடிகிறது. அண்டை அயலாறுகளிடம் ஏற்படும் பகையே இதற்கு காரணமாகிறது. மேலும் விலங்குகளை கொல்வதற்கு குண்டுமணி விதை, விஷ்ணநாபி வேர், ஊமத்தை இலை போன்ற நச்சு செடி வகைகள், பாம்பின் விஷம், பூச்சிக்கொல்லி, எலிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை பயன்படுத்தி கால்நடைகள் மற்றும் காட்டு விலங்குகளை கொலை செய்கின்றனர். மேலும் விலங்குகளை காயப்படுத்தி நிரந்தரமாக அந்த விலங்கினை பயனற்றதாக செய்வது ஒரு வகை தீங்காகும். அவற்றுள் முக்கியமானது எலும்பினை முறிய செய்வது, கால் மற்றும் கழுத்து தசை நான்களை வெட்டுவது, விலங்கின் பால் மடியில் காயம் ஏற்படுத்துவது, கூர்மையான பொருட்களால் விலங்கின் பிறப்புறுப்பில் காயத்தை ஏற்படுத்துவது போன்றவை குறிப்பிடத்தகுந்தன. இதுபோன்ற விலங்குகளுக்கு எதிரான தீங்குகளுக்கு இந்திய குற்றவியல் குறியீட்டு எண் 428 மற்றும் 429 படி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. ஒரு சில மூட நம்பிக்கைகள், அதிகப்படியான பாலியல் விருப்பம், மனநோய் போன்ற காரணங்களால் விலங்கு புணர்வு நடைபெறுகிறது. இதனால் விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன. விலங்கு புணர்வு இந்திய குற்றவியல் குறியீட்டு எண் 377 படி குற்றமாகிறது. விலங்குகளை அடிப்பது, அதிக சுமையை ஏற்றுவது, நோயுற்ற கால்நடைகளை வேலைக்கு பயன்படுத்துவது போன்ற துன்பங்கள் விலங்கு வதை தடுப்புச் சட்டம் 1960 படி தண்டனையாகிறது. மிருகவதை தடுப்புச் சட்டம் 1960 11வது பிரிவுப்படி விலங்குகளை அடித்தல், உதைத்தல், அதிக சுமையை ஏற்றுதல், சித்திரவதை செய்தல், இம்சைப்படுத்துதல், தேவையில்லாத வழி ஏற்படுத்துதல், நோயுற்ற கால்நடைகளை வேலைக்கு பயன்படுத்துதல், வேண்டுமென்றே காரணமில்லாமல் தீங்கு விளைவிக்கும் மருந்துகளை கொடுத்தல், போதுமான வசதி இல்லாமல் விலங்குகளையோ பறவைகளையோ அடைத்து வைத்தல், பெரிய விலங்குகளை சங்கிலியால் அதிக நேரம் பிணைத்து வைத்தல், விலங்குகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு கொடுக்காமல் சித்திரவதை செய்தல், விலங்குகளுக்கு தங்குமிடம் இல்லாமல் இருத்தல், தொற்றுநோய் உள்ள விலங்குகளை வெளியே உலாவு விடுதல், கொடூரமாக விலங்குகளை கொலை செய்தல், வியாபார ரீதியாக விலங்குகளை சண்டையிடச் செய்தல். இச்செயல்கள் விலங்குகளுக்கு எதிரான துன்பங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நோயுற்ற மற்றும் புதிய விலங்குகளை தனிமைப்படுத்தல், விதிகளை மீறுதல் ஆகியவற்றிற்கு 6 மாத கால சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து வழங்கப்படும். விற்பனை செய்யும் உணவு மற்றும் குடிநீர்களில் கலப்படம் செய்தல் இதற்கு 6 மாத கால சிறை அல்லது அபராதம் இரண்டும் சேர்த்து தண்டனை வழங்கப்படும். மருந்துகளில் கலப்படம் செய்தல் இதற்கு 6 மாத கால சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து வழங்கப்படும். விலங்குகளிடம் அலட்சிய போக்கை கையாளுதல் இதற்கு 6 மாத கால சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து வழங்கப்படும். விலங்கு புணர்வு இதற்கு ஆயுட்கால சிறை அல்லது அபராதத்துடன் 10 ஆண்டு சிறை. விலங்குகளை துன்பப்படுத்தல், விலங்குகளுக்கு தீங்கு விளைவித்தல் இதற்கு இரண்டு ஆண்டு சிறை அல்லது அபராதம். மருத்துவம்சார் சட்ட பிரச்சினைகள், முக்கியமாக விலங்குகள் சம்பந்தப்பட்ட விபத்து, விலங்கு புணர்வு, விலங்குகள் சம்பந்தப்பட்ட மோசடிகள், விலங்குகள் சம்பந்தப்பட்ட திருட்டு, கால்நடை உற்பத்தி பொருட்களில் கலப்படம், சட்டவிரோதமாக இறைச்சிக்காக வெட்டுவது, விலங்கு மற்றும் அதன் உற்பத்தி பொருட்களில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி போன்ற குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதில் கால்நடை மருத்துவரின் பங்கு இன்றியமையாததாகிறது. விலங்குகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தண்டனை விவரங்களை தெரிந்து கொண்டு நமது உயர்வுக்கும் பாதுகாப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் விலங்குகளை பாதுகாப்போம்.
0: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அமைப்பில் உதவி ஆர். முருகேசன். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த

இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர்
சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2,00,000 ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11,00,000 குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம்
மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு.
உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம், ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து 1000கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி
பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு

மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேர்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேர்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும்,
நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள்
உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள்.

0: என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் உங்கள் ஊடியஃபம் 101.8 நிலையத்தின் நேரம் 8:32.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நினைக்கும் பொழுது இனிமையான நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த இனிய பாடல்களை கேட்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். 9344-9001-18 என்ற எண்ணிற்கும், 8300-1019-1018 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 04-23 என்கிற இணைப்பெண்ணோடு 2966-7-81 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அல்லது வாட்ஸ்அப் அனுப்பும் நேர்கள் 8300-1019-1018 என்ற எண்ணிற்கு உங்களது விருப்ப பாடலை சென்ட் பண்ணலாம்.

0: இரவு தூங்கினாலும் நினைவு தூங்காது அப்படின்ற அருமையான வரிகளை அமைந்த அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பலஜமே.
0: வணக்கம், யார் இங்கிருந்த?
1: கோவை வைதேகி சாரல், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
0: ஓகே, என்ன பாடலோட வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: மேடம், பாக்யராஜ் அருமையான நடிகர் அண்ட் டைரக்டர், பன்முக வித்தகர். அவர் ஆன்மா சாந்தி அடைய என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் மேடம்.
0: ஓகே,
1: நம்ம வானல் நேயர் சார்பாக.
0: ஓகே, என்ன பாடல்?
1: தோல் நின்று போச்சுங்க தங்கச் சங்கிலி, அந்த பாடல் ஒலிபரப்புங்க மேடம்.
0: ஓகே, தொடர்ந்து உங்களுக்கான பாடல். நன்றி. நேயர் விரும்பி கேட்ட அந்த பாடலை கேட்பதற்கு முன்,
2: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
3: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதேதான்ப்பா, 60 ரூபா.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம்

இணையத்தில் நேரம் 8:45 ஆயிடுச்சு. உங்க ஊட்டிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து விரும்பி கேட்ட சந்திரசேகருக்காக ஒரு இனிமையான பாடல் மூடுபனி திரைப்படத்திலிருந்து.

இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுதாகரன், அம்பிகா, கீர்த்திகா, தனிதா, பூங்கோதை, சுமித்ரன் இவங்க அனைவரின் விருப்ப பாடலாக, அதாவது தேவாலா பகுதி பிலாமுலை பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க, என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்ன படைச்சேன் அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாடல் நேயர்களுக்காக வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எட்டிங்களா மெஸ்ஸம ஹிட்டர்.

0: நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலையத்தில் நேரம் 8:55 நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டத்திலிருந்து கிருஷ்ணராஜி பேசுறேன்.
0: என்ன பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம்
1: மேடம்? மாப்பிள்ளை ரஜினிகாந்த் நடிச்சப்படுத்துறது மாப்பிள்ளையில இருந்து என்னோட ராசி நல்ல ராசி.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: ரொம்ப நன்றிங்க மேடம்.
2: ஜக ஜக ஜக ஜக ஜக ஜக

0: போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லியேசும் எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு.
1: கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய நினைத்தால் இன்னைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல், மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி ரூப்குமாரத்தோடு ஆண்ட்ரியா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையல்.

0: பார்க்கணும் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கண்டேன் திரைப்படத்திற்காக ராகுல் நம்பியார், சாம்சி மற்றும் ஷீபா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், விஜய் எபனைசரின் இசையல்.